0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்குபவர் புலவர் உதய மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்திமாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டாரச் செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில்

ரெய்சே பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். தொடர்ந்து நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரசாத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி, 10:02 வசந்த் அன்கோ வழங்கும் சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி, 10:30 கடிதமும் கருத்தும், 11:02 எக்ஸூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை. இதில் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம், இதுகுறித்து நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். பனிரெண்டு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் வீணா திரேஸ் அவர்கள். 12:00 இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Two Indian Air Force C-17 Globemaster aircraft departed for Venezuela yesterday, carrying humanitarian relief supplies and a 41-member rescue team to assist the ongoing relief and rescue efforts. The relief consignment included a self-reliant Indian medical task force, an Indian Army field hospital unit with HADR pallets and medicines, 30 tons of relief supplies, 6 tons of medicines and medical equipment, and two Bhishma Cube portable hospitals. U.S. Secretary of State Marco Rubio announced a U.S.-mediated framework agreement between Israel and Lebanon aimed at achieving lasting peace and security. The proposed deal includes a ceasefire contingent on Hezbollah halting all attacks and withdrawing from southern Lebanon. Announcing the framework, Rubio described the agreement as the first step toward restoring stability while acknowledging that the path ahead would be challenging but equally vital. In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Tennis Centre in London. After Abubakar gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with 7 different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added 4 more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சி அடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நிலை பெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதிநூல் கூறுகிறது. தமக்கு

0: தனக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூர் பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சார்ந்தோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர், சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமைக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதி நூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. காலைக்கதிரவன் உதிக்கும் முன் இசைக்கதிர்களால் உங்கள் காலைப்பொழுதை இதமாக்க வரும் குமரி பண்பலை 101 வள்ளுவனின் பொய்யாமொழி குரல் அமுதமாய்

0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
1: ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றளரிது.
0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
2: குறளமிதம் கேட்டீர்கள். இனி இசைப்பூக்கள் கொண்ட இறைவனை துதிப்போம். பக்திமாலை சூட்டி தொடக்கமாக பாலமுரளி கிருஷ்ண பாடியது

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:25. நிகழ்ச்சியில் இனி எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:33.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாகூர் EM ஹனிஃபா பாடியுள்ள பாடல்

பக்திமலை கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரசாத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம், இது குறித்து நேர்களை நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903225309.

0: டக் டக்.
1: யாரது?
0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கனடா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகர ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீப் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்

0: சுரேஷ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கையை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கிலிக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 13 நாள் சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற ஜூலை மாதம் 1 தேதியன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறைந்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in/e-வாடகை மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை

இயக்கத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல் கலநிலை நோய், நோய் அடைப்பான் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கையில் பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் கால்நடை உரிமையாளரின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளியிடப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும்போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும், கேட்கப்படும் விவரங்களை கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் அளித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் குமரி கலைத்திருவிழா தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நாகர்கோவில் தொழிலாளர் நல வாரியத்தில் அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் சிறப்பு முகாம், தொழிலாளர் உதவி ஆணையர் அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதி மீனவர் குறைதீர் கூட்டம் நடைபெறும். இனி விரிவான செய்திகள். குமரி கலைவிழா நிகழ்ச்சியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் கன்னியாகுமரி திருவேணி சங்கமத்தில் நேற்று தொடக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் வகையிலும் வெளிநாடு மற்றும் உள்நாட்டிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் நம் மண்ணின் கலைகளை தெரிந்து ரசித்திடும் வகையிலும் குமரி கலைவிழா நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்று மாலை முதல் சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கரகாட்டம், நையாண்டி மேளம், வில்லுப்பாட்டு, தப்பாட்டம், கனியான்கூத்து என பல்ஸ்வீட் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாகவும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் துறையில் பதிவு செய்திருக்கும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு கல்வி, திருமணம், மகப்பேறு, இயற்கை மரணம், விபத்து மரணம், விபத்து இழப்பு மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களும் சமூக பாதுகாப்பு பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட தொழிலாளர் ஆணையரால் அறிவுறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து வீட்டு வேலை செய்யும் பணியாளர்களை தமிழ்நாடு வீட்டு பணியாளர் நல வாரியத்தில் சேர்த்திடவும், டிஜிட்டல் தளம் சார்ந்த தொழிலாளர்களை தமிழ்நாடு டிஜிட்டல் தளம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்தில் சேர்த்திடவும் ஏதுவாக நாகர்கோவில் கோணம் அகில இந்திய வானொலி நிலையம் எதிரில் அமைந்துள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் முகாம்கள் நடைபெறவுள்ளன. திங்கள் முதல் வெள்ளி வரையிலான அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்களில் மாநிலம் விட்டு புலம்பெயர்ந்த அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர்களும் பதிவு செய்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இச்சிறப்பு முகாம்களில் பங்கு கொண்டு பதிவு செய்ய விரும்பும் தொழிலாளர்கள் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, பள்ளி மாற்றுச் சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களின் அசல் மற்றும் நகல்களுடன் வருகை தர வேண்டும் என்றும், விண்ணப்பிக்க எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்றும் நாகர்கோவில் தொழிலாளர் உதவி ஆணையர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முற்பகல் 10:30 மணிக்கு மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவடைந்தன.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ.

0: கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாதி விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
7: நியூ கேப்டன் கூலா?
6: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
7: பானசோனிக் ஏசி வாங்க
8: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
9: நேரம் 7:05. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101.

0: ஏ சிவா, என்னப்பா? ஒரு வாரத்துக்குள்ளேயே 3 நாள் அதிகாலை வேளையில வந்து இந்த கடையில டீ குடிக்கியே, என்ன அவசியம்? ஏதாவது வீட்டுல பிரச்சனையாப்பா?
1: இல்ல, என்னன்னு உங்க புத்தி இப்படி போகுது? நானே என் மனைவி அனுன்யமா இருக்கோம், உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கேன்.
0: ஏ தம்பி, அதுக்காக சொல்லப்பா, நீ மத்தவங்கள மாதிரியாப்பா கடை பக்கம் வந்து டீ குடிப்பியாப்பா? இப்பெல்லாம் சமீப நாட்களா பாக்க?
1: ஏ அவசர நிமித்தமா ஒரு வேலையா வந்தோம்னே.
0: அப்படி உனக்கு என்ன வேலை? டீ குடிக்க 6 மணிக்கே வந்திருக்கியப்பா.
1: ஏ நேத்துக்கு ராத்திரி 2 மணிக்கு இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்தேன்.
0: என்ன மூட?
1: அவளுனே.
0: ஏ தம்பி, சைட்ல அப்படி ஒரு வேலை நடக்கா? தம்பி அப்ப உழைப்பு ரீதியா முன்னேற்றகரமா திகழணுங்கிறதுக்காக அவள சைட்ல எடுத்து வியாபாரமா?
1: ஆமனே, இது தெரியாம நீங்க என்ன இதாம பேசுறீங்களே.
0: சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டே. உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நிறைய திட்டங்களை மத்திய நிதிநிலை அறிக்கையில தெரியப்படுத்திருக்காங்களே, அப்படி வேளாண் சார்ந்த திட்டங்கள் என்னங்கிறது உனக்கு தெரியுமா? அது

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறம்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது, இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் 6. அந்த 6 பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனால் மனுஷன் அந்த 6 பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த 6 பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது, இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்கள் அதுக்கிட்ட போய், ஏன் பசுமாட கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எரும மாடு பசுமாடு எல்லாம்

0: குமரி பண்பலை 101 இணை கே எக்ஸ்பிரஸ் கேட்பதற்கு முன்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
0: KK எக்ஸ்பிரஸில் வருவது 7 மணி படத்திற்காக மணி சர்மா இசையில் மாலிக் ஹரணி பாடிய பாடல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களை இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினா வந்து இதுல வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகார், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப யம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிம்பாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ் சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 8-fold பாத்வேலையும் நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும். பிரத்யேக அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகா வந்து வகைப்படுத்தலாம். மெயினா இந்த ராஜயோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேகர், தாரன், தியான், சமதி, இது எல்லாமே எது கீழே வரும், அந்த ராஜயோகத்துக்கு கீழே வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயாமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து எப்படின்னா அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து சுத்தம் செய்யணும். நேத்தி, தோத்தி, நௌலி, பஸ்தி, கபாலபாதி, திராதகா அப்படிம்பாங்க. அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயையும் வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நௌலிங்கிறது வயிற்று தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இது எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகால வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு, பக்தி, இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம், வழிபாடு முறைகள் ஆகியவற்றில இருந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார், அது நான் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம்கார சாண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இதை வந்து கருதப்படும். அதனால இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்ம யோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகா, உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்கண்டு இதை சொல்ல வரும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்கு

வணங்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க. யோகா அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா, செவன் டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க ஏழு மருத்துவர்கள். அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, டாக்டர் சன்லைட் மாங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால் நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த எட்டு டாக்டர் கூடிய வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோசா தேரி அப்படிங்கறது எதை குறிக்கணும்னா, பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை ஐந்து அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோசம், பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா. இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளியில தென்படும்பாங்களா. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோசாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோசா, பிராணமய கோசாங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். இது இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோசா வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோசா, அதாவது மன உடல் சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோசா, இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோசாங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோசா தேரி எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோசங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோசங்கிறது நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோசங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோசங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோசங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க. இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயினா என்னன்னா, நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கறத பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனாலதான் இந்த பஞ்சகோச தேரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமாலதான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பாக்கணும், இல்ல சீரான மனச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பார்க்கணும், மனம் வந்து எப்பயும் மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற அஞ்ச மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாங்கிறது இது சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா, பஞ்சகோசா தேரியில ஆரோக்கிய ரச்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரச்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச
தந்திராசனா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான 5 வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம 3 நேரம் சாப்பிடறோம், 5 நேரம் சாப்பிடறோம், 7 நேரம் சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு 2 முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா, உடலின் வளர்ச்சிக்கும்

0: திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனாதான் நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்ப நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ எப்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்ல அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட். இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம் எல்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் ஃபுட் வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் ரெண்டு வகையான உணவுகள் இருக்கு. அது இல்லாம எப்படின்னா சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும், அது லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு பேர் என்னன்னா ராஜசிக் ஃபுட் அந்த தாம்சிக் ஃபுட் வாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மலா நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும், அதிகமான வேலையை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்துனா தாம்சிக் ஃபுட். தாம்சிக் ஃபுட்ங்கிறது சோம்பல் மற்றும் மந்த நிலை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுனா தாம்சிக் ஃபுட்ம்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம், அதுக்கடுத்து என்னது தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60% to 70% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸ் முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர் பாங்க, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல 1 நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறது பாங்க. இது எல்லாமே எப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களும் அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா நம்ம அதிகமா பேசுறப்பையும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா அன்னைக்கு ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின் ஆகுது, ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2 to 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல் தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா இடநாடு, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்ப எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னு வலது சைடு இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாவும் நீங்க பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: குட் மார்னிங் கன்னியாகுமரி. நேரம் காலை 9:02. மலர்களின் வாசமாய் பறவைகளின் ராகமாய் மனதோடு வாசம் வீசிக் கொண்டிருப்பது குமரிப்பண்பலை 101. குமரிப்பண்பலை 101, இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 உங்களோடு இணைவது RJT ஜெபின் நிக்ஸ்லேன்.

நம்மை பல தேசங்களுக்கு அழைத்து செல்ல குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் முதலில் வருவது தெலுங்கு மொழி திரைப்பட பாடல். ஸ்ரீமணி வரிகளில் கோபி சுந்தர், இசையில் சின்மயி, குரலில் குகேதா கோவிந்தம். திரைப்பட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
5: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 பண்மொழி பாடல்களில். நேரம் இப்போது 9:09. பன்மொழி பாடல்களில் இனி வருவது கன்னட மொழி பாடல். கே கல்யாண் வரிகளில், இளையராஜா இசையில், SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்களில். நம்மோரா மந்தாரா ஹூவை திரைப்பட பாடல் இது வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சவாலை சமாளி நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பன், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம். Thank you.

நேரம் இப்போது 9:16. குமரி பண்பலை 101 இருந்து கேட்டு வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் தொடர்வது மலையாள மொழியிலிருந்து சந்தோஷ் வர்மா வரிகளில், எம் ஜெயச்சந்திரன் இசையில், ராஜேஷ் கிருஷ்ணா மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்களில் 72 மாடல் திரைப்பட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட் ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலிக்கும் அரிப்பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
6: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
7: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
8: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
7: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
7: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
8: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: முயற்சி திருவினையாக்கம் முயன்மை இன்மை புகுத்திவிடும். கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே கண்டிப்பா வாழ்க்கையில முயற்சி செஞ்சிருப்போம், வெற்றியும் கிடைத்திருக்கும். நிறைய விஷயங்கள்ல, சில விஷயங்கள்ல முயற்சி செஞ்சுட்டே இருப்போம் வெற்றிக்காக. அப்படி நீங்க செஞ்ச சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம் பற்றி நம்ம குமரி எஃப்எம் 101 நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்களே, இன்று முற்பகல் 11:02 எக்ஸூரை தொடர்ந்து நம் குமரி பண்பலை 101 வளம் வருகிறது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலையில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம், இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். கருத்துக்களை எப்படி பகிர்ந்து கொள்வது? நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பென் இல்லனா மொபைல் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்பர் சொல்லவா? 04652 அப்படிங்கிற நமது குமரியின் முன்னெடுப்பு எண்ணை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ அல்லது 2907222 என்ற எண்ணிலோ நீங்கள் டயல் செய்யலாம். நோட் பண்ண வச்சிருங்க, இன்னொரு மொபைல் நம்பரும் இருக்கு, அதே சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257309 நம்பர்ஸ் நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க அப்படியே திங்க் பண்ணிட்டே இருங்க. 11:02 ஆனதும் எக்ஸ்ரே தொடர்ந்து நேரல் நிகழ்ச்சியில உங்கள் கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேரம் இப்போது 9:24 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். பன்மொழி பாடல்களில் நிறைவாக வருவது ஹிந்தி மொழி பாடல். ஹிமேஷ் ஷர்மா இசையில் சோனு நியாம், ஜெயேஷ் காந்தி, அமித் காக் பாடிய மேனே பியா கியான் கியா திரைப்பட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்மை பல தேசங்களுக்கு அழைத்து சென்று நிறைவு பெறுகிறது பன்மொழி பாடல்கள்.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை நூற்று ஒன்று.

நேரம் காலை 9:30. பாலை நிலத்தில் சோலை நிழலன நாளும் நம்மோடு குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது.

நேரம் இப்போது 9:59. இனி 10 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து நம் குமரிப்பான்பலை 101 வளம் பெறுவது சவாலி சமாளி கேம் ஷோ. ரெடியா இருங்க, சந்திக்கலாம் 10:02. தொடர்வது செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும்

0: ஆகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது 10:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது சவாலே சமாளி கேம் ஷோ.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
1: மக்களை மற்றும் உலகம் எங்கும் நமது குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். ஆரம்பமாயாச்சு உங்கள் விருப்பமான கேம் ஷோ சவாலே சமாளி. இந்த சவாலி சரிங்க, வெல்கம் சொல்லியாச்சு. ஆனா வெல்கம் சொல்றது யாருன்னு சொல்ல வேண்டாமா? நம்ம நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுக்காக, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடுறதுக்காக சைன் இன் பண்றோம்.
2: RJT ஜெபின் நிக்ஸ்லிம்,
1: RJJ லிஜு.
2: வாங்க விளையாடலாம் குமரி பண்பலை 101. இது சவாலே சமாளி.
9: ஏய் சமாளே,

0: நம்ம சவாலே சமாளி கேம் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனும், விளையாடணும் அப்படின்னா என்ன
1: பண்ணனும்? நமக்கு காண்டாக்ட் பண்ணுவோம், அதுக்கான நம்பர்ஸ் சொல்லிடலாம். உங்களுக்கான இணைப்பு 04652 இந்த இணைப்பெண்ணோடு பயன்படுத்தி நீங்கள் 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம், அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து நம்ம கேம் ஷோல கலந்து கொள்ளலாம்.
0: சரி, கேம் ஷோல வந்து நீங்க பங்கேற்கலாம் அப்படிங்கறது நம்பர்ஸே சொல்லிட்டோம். ஆனா முக்கியமான ரெண்டு ரூல் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா,
1: மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியும்.
0: இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கால் அட்டன் பண்ணும்போது வானொலியோட ஒலி அளவை வந்து குறைச்சி வச்சுட்டு நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறது வந்து கேட்டு பதில் சொல்லுங்க. அது கூட வந்து இன்னொரு துணை ரூல் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூலை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு என்ன ரூல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்டத்துல இருந்து விலக்கப்படுவீர்கள்.
1: இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான், உங்க வாய்ஸ் நல்லா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நாங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம். ஓகே, நம்ம கேம் ஷோல வரணும்னா என்னலாம் பண்ணணும், கேம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம், என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேம் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கேம் ஷோட முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னா,
0: ஆமாங்க, திரும்ப திரும்ப பேசுறீங்க. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க சொல்லிக்கிட்டே வருவோம், நேர்களும் அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே வரணும். ஒரு வார்த்தை ஒரு தடவைக்கு மேல அதிகமா ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, நீங்க அந்த வார்த்தையை சொல்லாம ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க போலாம் செகண்ட் ரவுண்ட். பாக்ஸஸ் உங்களுக்காக காத்திருக்கும். 10 பாக்ஸ்லயும் டிஃபரெண்ட் டாஸ்க் வந்து இருக்கும். அதுல வந்து 10 ஒரு நம்பரை நீங்க சொல்லி பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மேஜிக்கல் வேர்டான ஜி பூம்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் வந்து ஓபன் ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா பாஸ் நீங்க தான் மாஸ்.
1: வாங்க விளையாடலாம். உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல முதலாவதா இன்னைக்கு விளையாட வரும் நேயரை சந்திக்கலாம்.
0: ஆமா, யாருன்னு பாத்துடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சவாலி சமாளி கேம் ஷோ, யாருங்கிட்ட பேசுறீங்க?
1: இணைப்புல இருக்கீங்க?
0: இல்ல, அவங்க எனக்கு கிடைக்கல.
1: அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்,
0: சவாலி சமாளி கேம் ஷோ.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: நான் தேரைக்கால் புதுல இருந்து கனிஷ்கா பேசுறேன்.
1: கனிஷ்கா பேசுறீங்களா? போன வாரம் பேசினது கஜிகாவா?
2: ஆமா.
1: சரி, ஓகே ஓகே ஓகே, நம்ம அப்ப முதல் ரவுண்ட் பேர்லாம்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் டிராபிக்,
2: டிராபிக்,
0: சிக்னல்,
2: சிக்னல்,
0: ஜீப்ரா கிராசிங்,
2: ஜீப்ரா கிராசிங்,
0: டிராபிக்,
2: சிட்டி,
0: சிக்னல்,
2: சிட்டி,
0: பிளாட்ஃபார்ம்,
2: பிளாட்ஃபார்ம்,
0: ஹைவே,
2: ஹைவே,
0: டிராபிக் ஜாம்,
2: டிராபிக் ஜாம்,
0: டிராபிக்,
2: ரிட்டி,
0: சிக்னல்,
2: ரிட்டி.
0: சூப்பர்ங்க, அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டீங்க. அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்டு, சரிங்களா?
1: செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கான வார்த்தைகளை கேட்டலாமா?
2: கேட்கலாம்.
1: ஆம்புலன்ஸ், குளுக்கோஸ், மெடிசின், வாகனம், இதுல எது தனித்திருக்கு? சொல்லுங்க, எது தனித்திருக்கு?
2: ஆம்புலன்ஸ், குளுக்கோஸ், அதுக்கப்புறம்
1: மெடிசின், வாகனம்.
0: ஒன்னு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு.
2: வாகனம்.
1: ஏன் வாகனம்?
2: மீதி எல்லாமே ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கும், வாகனம்ங்கிறது தனியா இருக்கும்.
1: சரி, ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க.

0: ஆஹா
1: ஆமாங்க, ஆம்புலன்ஸ், குளுக்கோஸ் மெடிசன் இதெல்லாமே ஆம்புலன்ஸ்குள்ளேயும் இருக்கும், மருத்துவமனை தொடர்பானது. அந்த வாகனம் மட்டுங்கிறது எதுவா எந்த வாகனமாகவும் இருக்கலாம்.
0: சரி, அப்ப சூப்பரா போறாங்க தேர்ட் ரவுண்டுக்கு.
1: தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக 10 பாக்ஸஸ் இருக்கு. எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க?
2: நம்பர் 3.
1: நம்பர் 3 குள்ள என்ன இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கலாம். மேஜிக்கல் வேர்ட் சொல்லுங்க.
2: ரீம் பூம்பா.
1: திரந்திடு சீசே.
0: பறக்கும் பந்து பறக்கும் அப்படின்னு ஒரு புது பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. இதுல ஆர்ஜிஎஸ் வந்து ஃபுட்பால் கால்பந்து விளையாட்டு போட்டி பத்தி கேட்கும் கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொன்னா உங்களுக்கு கோல்ஸ் வழங்கப்படும். எத்தனை கோல்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கறத பாக்கலாம். மொத்தமா 20 கோல். அதுல எவ்வளவு கோல்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு பாக்கலாமா?
1: ஓகே.
0: முதல் கேள்வி, ஃபிஃபா 2026 உலக கோப்பை கால்பந்து தொடர் எப்போது தொடங்கியது?
1: எப்போது?
0: ஜூன் மாதம்,
2: ஜூன் செகண்ட் வீக்.
0: செகண்ட் வீக். ஓகேங்க, சரின்னு கொடுத்துல. உங்களுக்கு 5 கோல்கள் வழங்கப்படுகிறது. சூப்பர். ஜூன் 11, 2026 சரிங்களா? இரண்டாவது வாரங்கிறது கரெக்ட். ஓகே, அப்படியே போறோம் செகண்ட் கேள்விக்கு. புகழ்பெற்ற 3 கால்பந்து வீரர்களின் பெயர்கள் சொல்லுங்க பாப்போம்.
1: டக் டக் டக்னு சொல்லணும்.
0: அப்படி தெரியுது. சொல்லுங்க.
1: அழகா முதல் நேரா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது.
0: வணக்கம். சவாலே சமாளி, யாருங்க பேசுறீங்கன்னு கேக்குறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பேரூர் சொல்லுங்க.
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: பேசுங்கம்மா.
1: அந்த நேர் இணைப்பில் இல்லை, அடுத்த நேரம் நம்ம அதனால சந்திக்கலாம். வணக்கம்
0: சவாலே சமாளி, யார் பேசுறீங்க?
3: கிருஷ்ணமூர்த்தி, கோட்டார்.
0: கிருஷ்ணமூர்த்தி, கோட்டார்ல இருந்து பேசுறீங்க. கோட்டார்ல இருந்து பேசுறீங்க. ரெடிங்களா? போலாமா?
3: ரெடி ரெடி ரெடி.
1: ஓகே, உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: உங்களுக்கான வார்த்தைகள் ஸ்டூல், ஸ்டூல், டேபிள். கேக்குதுங்களா? சேர்.
3: ஹலோ
0: சார், உங்களுடைய வானொலி ஒலி அளவை வந்து குறைச்சு வச்சுட்டு பக்கத்துல நின்னு பேசுங்க, பாக்கலாம். சரிங்க, மறுபடியும் முதல்ல இந்த ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸ்டூல்,
3: ஸ்டூல்,
0: டேபிள்,
3: டேபிள்,
0: சேர்,
3: சேர்,
0: ஃபேன்,
3: ஃபேன்,
0: சோஃபா,
3: சோஃபா,
0: டேபிள்,
3: ரிபீட்,
0: சேர்,
3: ரிபீட்,
0: ஃப்ரிட்ஜ்,
3: ஃப்ரிட்ஜ்,
0: ரேடியோ,
3: ரேடியோ,
0: ஷோகேஸ்,
3: ஷோகேஸ்.
0: அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க. கரெக்டா சொல்லி அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட். ஆஹா, என்ன சந்தோஷம்.
1: நைஸ் ட்ரை. நல்லா ட்ரை பண்ணி செகண்ட் ரவுண்ட் போறீங்க. உங்களுக்காக வர வார்த்தைகள் சொல்றோம், கேட் பண்ணிக்கோங்க. அலமாரி, புத்தகங்கள், எழுத்தாளர், நூலியல். அலமாரி, புத்தகங்கள், எழுத்தாளர், நூலியல்.
0: சார் சொல்லுங்க.
3: அலமாரி, புத்தகங்கள், எழுத்தாளர்,
1: நூலியல்.
0: நூலியல்.
3: சரி, இது வந்து அதாவது எழுத்தாளர்ங்கிறதுதான் அலமாரில இருந்து புத்தகம் வைக்கலாம். இப்ப நூலியல் அதுதான் அலமாரில வைக்கலாம். எழுத்தாளர்ங்கிறது வேற மனிதர்.
1: ஓகே, அழகா சொல்லி வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். தேர்ட் ரவுண்ட்ல போறீங்க. உங்களுக்காக எந்த பாக்ஸஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு பாக்ஸ் தவிர மீதி 9 பாக்ஸஸும் காத்துட்டு இருக்கு. அது எந்த பாக்ஸ் தவிர எந்த பாக்ஸ் சொல்லிடலாம். 3வது பாக்ஸ் தவிர மீதி எல்லாம்.

0: பாக்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. எந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க?
1: ஆறு
0: ஆறு. ஆறுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும்.
1: ஜி பூம்பா
0: திறந்திடு சீசே.
2: வண்டி வண்டி ரயில் வண்டி பாக்ஸ் உங்களுக்காக வந்திருக்குங்க. இதுல ஆர்ஜிஸ் உங்ககிட்ட வரிசையா கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லணும். ஆனா எப்படி சொல்லணும்னா, முதல் கேள்விக்கு முதல் கேள்வியுடைய ஆன்சர் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்வியோடய ரெண்டாவது கேள்வியோடய ஆன்சரை சொல்லணும், மூன்றாவது கேள்விக்கு ஒன்னு ரெண்டு மூணு சேர்த்து சொல்லணும். இப்படி வரிசையா போகணும். ஓகே, ரெடிங்களா?
0: கேள்வி இருக்கணும், ஐந்தாவது கேள்விக்கு ஐந்து ஆன்சர்ஸ் இருக்கணும். ஓகேவா,
2: ரெடிங்களா? போலாமா? சரி, இன்னைக்கு எத்தனை முறை டீ குடிச்சீங்க?
1: ஒரு முறை.
2: சரி, நீங்க லாஸ்டா எந்த ஊருக்கு டூர் போயிட்டு வந்தீங்க?
1: ஒரு முறை சென்னைக்கு போனேன்.
2: சென்னைக்கு போனீங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது?
1: ஒரு முறை சென்னைக்கு போனேன்.
0: ஓகே.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி.
2: ஒருவன் ஒருவன் முதலாளிங்களா? சரி, இன்னைக்கு ஷாப்பிங் போறீங்களா?
1: ஒரு முறை சென்னைக்கு போனேன். ஒருவன் ஒருவன் முதலாளி. இன்றைக்கு போகவில்லை.
2: சரி, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: ஒரு முறை சென்னைக்கு போனேன். ஒருவன் ஒருவன் முதலாளி. இன்றைக்கு போகவில்லை.
0: பேசாம இருக்க
2: போறீங்க, பேசாம இருக்க போறீங்க,
0: ரொம்பவே சுறுசுறு விறுவிறு நம்ம கேம் ஷோ போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு மீண்டும் தொடரலாம். குமரி பண்பலை 101 சவாலி சமாளி கேம் ஷோ
3: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.
4: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
5: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
12: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
14: நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
17: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
18: மாமா என்னாச்சு?
19: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
18: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
20: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000.

0: 9090909.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது சவாலே சமாளி கேம் ஷோ, விறுவிறு சுறுசுறு ஷோ. இதுல இணைந்திருக்கீங்க. அடுத்ததா எந்த நேயர் பேச வர போறாங்க அப்படின்னு பாக்கலாம்.
2: நேரத்தை இப்போ செக் பண்ணிக்கலாம். நேரம் இப்போது 10:20. இந்த நேரத்தில் நம்மோடு இணைந்து கேம் ஷோல கலந்துக்கிற நேயரை சந்திக்கலாம்.
1: வணக்கம், சவாலே சமாளி கேம் ஷோ.
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா?
3: உங்களுக்கான
1: வார்த்தைகள் வருது, கேர்ஃபுல்லா கேளுங்க. வினாடி,
3: வினாடி,
1: நிமிடம்,
3: நிமிடம்,
1: நேரம்,
3: நேரம்,
1: மணி,
3: மணி,
1: நாள்,
3: நாள்,
1: கிழமை,
3: கிழமை,
1: வினாடி,
3: ரிப்பீட்,
1: மணி,
3: ரிப்பீட்,
1: கடிகாரம்,
3: கடிகாரம்,
1: அலாரம்,
3: அலாரம்,
1: வினாடி,
3: ரிப்பீட்.
1: சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. யாரு நீங்களா?
2: ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்து போச்சு. சரி, ஓகே, அடுத்த
1: எனக்கு தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் பரவாயில்ல, சூப்பரா ஜெயிச்சிட்டீங்க. அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட்.
2: செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்ன வார்த்தைகள் இருக்குன்னு
3: தெரிஞ்சுக்கலாமா?
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. வார இதழ், மாத இதழ், ரோஜாப்பூ இதழ், நாளிதழ். ஒரே ஒரு கா கூட தான் சொல்லுவோம், நோட் படிக்கோங்க கரெக்டா. இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடணும், ஓகேவா? உங்களுக்கான வார்த்தைகள் இதோ: வார இதழ், மாத இதழ், ரோஜாப்பூ இதழ், நாளிதழ்.
3: ரோஜாப்பூ இதழ்.
2: ஏன் ரோஜாப்பூ இதழ்?
3: வேற எல்லாமே நியூஸ் பேப்பர் மாதிரி கூட கிடைக்கும், இது மட்டும் ரோஜாப்பூவோட பெட்டல்.
2: ஓகே, அழகா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் இதழ்கள் அப்படின்னா நூல்கள், வார இதழ் அப்படிங்கறது பத்திரிக்கை. இது வந்து இதழ், ரோஜா பூவோட இதழ் அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க.
1: ஓகே,
2: ஆமா, அப்படியே தேர்ட் ரவுண்ட் போறீங்க. தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக நீங்க செலக்ட் பண்ண போற பாக்ஸ் எது அப்படின்னு சொல்லலாமா? நம்பர் ஃபோர். ஃபோருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க
1: மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும். சொல்லலாமா?
2: பஞ்சதந்திரம்.
1: ஆஹா, பஞ்சதந்திரம் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்காக ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேரா யோசிக்க கூடாது, கொஞ்சம் வளைஞ்சு குனிச்சு நெளிஞ்சு நீங்க யோசிச்சு பதில் சொல்லணும், சரிங்களா?
2: ஓகே,
1: சரி. உங்களுக்கான கேள்வி: பீட்ரூட்ட பச்சையா சாப்பிட முடியுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர் தங்கம். அப்படி அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். ஏன்னா சின்ன குட்டி க்வெஸ்சன் இன்னொரு கேள்வி இருக்கு, சரிங்களா? சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவாங்க? சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவாங்க?
3: பருப்பு.
1: அச்சச்சோ, போச்சு.
2: சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவாங்க?
3: சாம்பாருக்கு முதல்ல
1: கரும்புலயா இருக்குமோ? சரி, பரவாயில்லம்மா, அழகா முயற்சி பண்ணீங்க.
3: என்னடா,
1: சோறு போடுவாங்க. குட்டி பசங்கிறது அவர் காட்டுறாங்க. எனிவே, நல்லா ட்ரை பண்ணீங்க, சூப்பர்மா. ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணீங்களா, அதனால நீங்க வின்னர் ஆஃப் தி ஷோ.
2: ஓகே, இந்த நிகழ்ச்சியில மூணு வின்னர்ஸை நம்ம சந்திச்சிட்டோம். நிறைவா வரும் நேர அப்படியே சந்திச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். சரி ஓகே, நேரம் இப்போ 10:25 நிமிடம் ஆயாச்சு. நம்ம கேம் ஷோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டு

0: ஏன்னா மூணு வின்னர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பாட்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில எண்ட்ல ஒரு பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்.
1: சரி, எண்ட் ஆஃப் தி கேம் ஷோக்கு வந்தாச்சு. எல்லாரும் வீக்கெண்ட ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்ததா ஜெயிச்சவங்க வந்து பேரை வந்து சொல்லணும் இல்லீங்களா?
0: கண்டிப்பா. எங்க இருந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம்.
1: தேரைக்கால்புதூர்ல இருந்து கஜிகா, கோட்டார்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாலப்பள்ளத்துல இருந்து அனுகிரகா. இப்போ இவங்களுக்காக நம்ம வந்து சூப்பரான ஒரு சாங் கொடுக்க போறோம். அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளியில மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றோம்.
0: ஆர்ஜே டிஜே பின் மிக்ஸ்லைன்
1: ஆர்ஜே ஜெயிலிஜூ.

0: சவாலே சமாளி கேம் ஷோ
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
3: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
6: That's right.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி.
1: தட்ஸ் ரைட்.
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
5: நேரம் இப்போது 10:30.
6: மனதின் குரலாக,
7: சிரிப்பின் மகிழ்வாக,
6: ஆனந்தத்தின் நிறைவாக
7: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
6: குமரி பண்பரை 101.
5: காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது.
1: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட எண்ண கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம்.
2: இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் இம்மாதம் 9 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் நம் முன்னோர்கள் கடைபிடித்த நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் பின்பற்றினால் நலமாக வாழலாம் என சொன்ன விதம் சிறப்பு. 12 நன்றி என்பது மனித குணங்களில் ஒரு உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது. பிறர் செய்த நன்மையை மறப்பது அறமாகாது எனவும் 16 தமிழ் மொழியின் பெருமைகளையும் எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் இம்மாதம் 10 வீட்டை சுற்றி மரங்கள் நடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும், 12 மலை நெல்லின் மருத்துவ குணங்கள் பற்றியும், 17 இதய துடிப்பை சீராக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் உடற்பயிற்சி குறித்தும் மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. தினமும் காலை மணி 8:30 வலம் வரும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், இம்மாதம் 9 தியானம் மனிதனை நல்வழிப்படுத்தி மனதில் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தும் எனவும், 15 மனிதரின் புற வேடங்களில் நாம் மயங்கிவிடக் கூடாது என சொன்ன விதம் சிறப்பு. 17 காலை மணி 8:45 மனிதனின் ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா எவ்விதம் முதன்மை வகிக்கிறது என்பதை பேராசிரியர் வி ஆராசாமி அவர்களின் உரை மூலம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. 10 காலை மணி 10:03 வாசிப்பை சுவாசிப்போம். இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. 12 காலை மணி 10:02 இளஞ்சாரல், இதில் சிந்தனையை விரிவாக்கும் கல்வி பற்றி கல்லூரி மாணவிகள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். கல்வி வாழ்க்கையை மாற்றும், கனவுகளை நிறைவேற்றும் பாலம் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த GM தர்ஷினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை 101 பாராட்டுக்கள். 14 காலை மணி 10:03 இளைய பாரதம், இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் JM ஜோசிஃபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். யோகாவின் பிரிவுகள், நன்மைகள், மேலும் யோகா போட்டியில் கலந்து கொண்டு சாதித்த விஷயங்களை எடுத்துரைத்த விதம் சிறப்பாக இருந்தது. மேலும் நினைவூட்டுவோம் நடப்பு நிகழ்வுகள் யாவும் மிக மிக அருமை. இம்மாதம் 9 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் பெரும் செல்வ விளை லட்சுமிபாய் ராமசாமி அவர்களின் அனுபவ கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. 16 காலை என்றும் இளமையில் முட்டம் எஸ் டென்சிலி அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. இம்மாதம் 10 முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம், விடுகதை, பாடல், பொன்மொழிகள், பழங்களின் நன்மைகள், ஊட்டி மலை ட்ரெயின், கர்மவீரர் காமராஜர் பற்றிய செய்திகள் என அசத்திவிட்டார்கள். 11 முற்பகல் மணி 11:02 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் சுங்கான்கடை மகளிர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு இறைவணக்கம், சூரிய நமஸ்காரம், யோகா, விடுகதை, அம்மா கவிதை, கடிஜோக்ஸ் என அசத்திவிட்டார்கள். பாராட்டுக்கள். 10 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு வலி

இது குட்டுக்குழி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வழங்கிய ஆலோசனைகள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. 11ஆம் தேதி பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மஞ்சள் காமாலை நோய் குறித்து பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள் விரிவான தகவல்களை எடுத்துரைத்தார். பாராட்டுகள். 16ஆம் தேதி நலமாய் வாழ்வோமில் உடல் பருமன் குறித்து சொன்ன விஷயங்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. தினமும் பகல் 1 மணிக்கு பலம் வரும் செய்தி தெரியுமாவில் இம்மாதம் 9ஆம் தேதி கடல் பற்றிய செய்திகளையும், 11ஆம் தேதி சர்வதேச விளையாட்டு தினம் குறித்தும், 15ஆம் தேதி உலகளாவிய காற்று தினம் ஆதலால் அது குறித்தும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 10ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் வெள்ளி திரையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வரும் அந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 17ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் வெள்ளி திரை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் அந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. இம்மாதம் 8ஆம் தேதி இரவு 7:25 உழவர் உலகம், இதில் ரப்பர் சாகுபடி அனுபவங்கள் குறித்து வீரவநல்லூர் எம் நீலகண்ட பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. 9ஆம் தேதி இரவு உழவர் உலகம், இதில் மல்பரி சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பு மானிய திட்டங்களும் குறித்து கோணம் பட்டு வளர்ச்சி துறை உதவி ஆய்வாளர் ஏ சங்கரேஸ்வரி அவர்களுடன் வேளாண் நேரலை கேட்டேன். பட்டுப்புழு வளர்ப்பின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அதே தினம் அமுது சுரபியில் ஈனாம் திட்டம் குறித்து விரிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. 11ஆம் தேதி உழவர் உலகத்தில் அதிக லாபம் தரும் கால்நடைகள் வளர்ப்பு குறித்து சி சுலோச்சனா அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். மேலும் அன்றைய தினம் அமுது சுரபியில் மண்புழு உரம் தயாரிப்பு குறித்தும் அறிந்து கொள்ள முடிந்தது. 15ஆம் தேதி உழவர் உலகத்தில் கோழி வளர்ப்பு அனுபவங்கள் குறித்து திருமூலநகர் ஜே ஆல்வின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். கோழி வளர்ப்பில் பலருக்கும் ஏற்படும் சந்தேகங்களுக்கு நிறைவான பதில்கள் கிடைத்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பாராட்டுகள். இம்மாதம் 13ஆம் தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் பற்றி இரணியல் டி ராஜகுமாரி அவர்களின் கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. தேனமுது தொடரின் படைப்பாளர் ஆதிரா அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் தொகுத்தளித்த ஆர் ஆர் குமுதிரிக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள் பல அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சுங்கான் கடையிலிருந்து ராதா மனோகரன் இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 12ஆம் தேதி பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலையில் பலமந்த பாடல்கள் அனைத்தும் மனதிற்கு இதமாக இருந்தன. 13ஆம் தேதி காலை 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலமந்த பாடல்கள் அனைத்தும் நன்றாக இருந்தன. பாடல்களுக்கு இடையே செல்போன் பயன்படுத்தும் முறைகள் பற்றி சொன்னதும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் டி ரமேஷ் இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 16ஆம் தேதி இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி, அதில் ஆசிரமம் கனக சபாபதி அவர்களுடன் உரையாடல் கேட்டேன். பணப்பயிரும் வருமானமும் குறித்து அவருடைய பேட்டி மிகவும் அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 19ஆம் தேதி காலை 10:50 இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் ஊக்கமாய் வாழ்ந்திட உதவும் யோகாசனம் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவிகள் பலரும் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைத்து உலக அளச் செய்யும் உன்னத கலையாக யோகா மனித வாழ்வில் அங்கம் வகிக்கிறது. ஆரோக்கியத்தின் அடித்தளமே யோகாசனங்கள் தான் என்று சர்வதேச யோகா தினத்தை நினைவுபடுத்தி பேசியது உள்ளம் கவர்ந்த உரையானது. கல்லூரி மாணவர்களின் பேச்சாற்றலை வளர்த்து அவர்களின் சிந்தனை கருத்துக்களை நேயர்களின் மனதில் பதிவிட்டு வாழ்வை வளப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது. பண்பலை 101க்கு மனமிகுந்த பாராட்டுகள். 20ஆம் தேதி முற்பகல் 11:50 மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை அதன் நோக்கம் பயன்பாடு ஏற்கும் வழிமுறைகளை தெள்ள தெளிவாக விவரித்து விறுவிறுப்பாக விளக்கியும் விளக்கத்தை நேர்காணலில் அறிவுறுத்தலால் வரவழைத்தும் நேர்களுக்கு நடைபடுத்திய விதம் மிக்க நிறைவாய் அமைந்தது. அப்பப்பா, எத்தனை திட்டங்கள், எத்தனை நன்மைகள், எப்படி பயனடைவது, எவ்வாறு வளர்ச்சியை எட்டுவது, பெண்களின் பாதுகாப்பு, ஊட்டச்சத்து குறைவின்மை, ஏழை மாணவர்களுக்கு கல்வி, பசி போக்கி பிணியகற்றி, முதியோரை பேணி, பாலியல் பாகுபாட்டை அகற்றி, சேமிப்பு திட்டம் என விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைப்பதே பாரத பிரதமரின் 12 ஆண்டுகால அரசின் அடிப்படை நோக்கம் என தெளிவுபடுத்தி மக்கள் பயன்பெற சிறப்பாக உரை நிகழ்த்திய கல்வியாளர் கமல செல்வராஜ் அவர்களுக்கும் உடன் உரையாடி நிகழ்ச்சி நடைபடுத்திய ஒய் கிருபா கணேஷ் அவர்களுக்கும் மூளை முடுக்கெல்லாம் முத்திரை பதித்து முன்னேற வழி தெரியாமல் தவிக்கும் இளைஞர் பெண்களுக்கு வழிகாட்டிய பார்போற்றும் பண்பலைக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க.
இனி

திங்கள் நகர் வி ஞான பிரகாசம். இந்த நேரின் கடிதங்கள் இம்மாதம் 19 இரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் வெற்றி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. இணைப்புறையும் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். 20 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குழந்தைகள் யோகா எனும் தலைப்பில் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் மன சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெற இளையோருக்கு யோகா தேவை எனவும், இதில் பத்மாசனம், பர்வதாசனம், சித்தாசனம் போன்றவை பயிற்சி எடுத்தால் மனமானது ஒரு நிலைப்படும், முதுகு தண்டு பிரச்சனையின்றி நலமாக வாழ வழிவகுக்கிறது என்ற நல்ல பல கருத்துக்களை நினைவூட்டினார். பாராட்டுக்கள். அன்றைய பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இதில் ராசாத்தி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 21 பகல்

பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 21ஆம் தேதி பகல் 12 இதற்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் பீனா தரேஸ் அவர்கள் உலக யோகா தினத்தின் கருப்பொருளை கூறி இன்று மத்திய மாநில நிறுவனங்களில் இளையோர் யோகாசன பயிற்சியில் கலந்து கொள்ளும் நிலவரங்களையும் யோகாவில் பத்மாசனம், மயூராசனம், முத்தாசனம் பயிற்சிகள் மேற்கொள்வதால் உடலும் உள்ளமும் ஓர் நிலை பெற்று நோயின்றி நீண்ட நாட்கள் வாழ முடியும் என நினைவூட்டினர். பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி செட்டியார் மடம் சி மணிகண்டன் இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 16ஆம் தேதி பகல் 1:10 காய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் குடும்ப நிம்மதி குறித்து நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 17ஆம் தேதி காலை முற்றத்தில் என்ற நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் பிற்பகல் 1:10 காய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் பலவீனம் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது. 18ஆம் தேதி பிற்பகல் 1:10 காய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் நான் ரசித்த இடங்கள் பற்றி ஒவ்வொரு தோழியரும் கலந்து கொண்டு அவரவர்கள் சென்று பார்த்த இடங்களின் சுவாரஸ்யங்களை கூறினார்கள். நிகழ்ச்சி கேட்பதற்கு சிறப்பாக இருந்தது. 21ஆம் தேதி பகல் 1 செய்தி தெரியுமா, இதில் யோகா தினம் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 22ஆம் தேதி காலை முற்றத்தில் என்று இதில் அண்ணன் தம்பி உரையாடல் மூலம் மத்திய அரசு திட்டம் மூங்கில் சாகுபடி திட்டம் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பி இடைத்தெருவில் இருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேரின் கடிதங்கள். ஜூன் மாதம் 17ஆம் நாள் அதிகாலை வந்தே மாதரம் தொடங்கி தொடர்ந்து பக்தி மாலை, தென்குமரி தேனலை, குமரி பண்பலையுடன் என்று நெறிப்படுத்தி கவனத்தை ஈர்த்த ஆர்ஜே மற்றும் குமரி பண்பலை நிலையத்தாருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்கள். அன்றைய தின பிற்பகல் 3:00 தேனி நேரம் வெள்ளி திரையில் இயக்குநர் பாரதிராஜா அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வரும் அந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. வெறும் வயிற்றில் அதாவது உணவு உட்கொள்ளாமல் செய்யும் ஆசனம், இன்னும் வயிறு புடைக்க உட்கொண்டு செய்யும் ஆசனமும் உண்டு. இந்த வஜ்ராசனம் உணவு செரிமானத்துக்கு உதவுகிறது. இப்படி ஆசனங்கள் பல வகை, அதில் சில வகை என ஜூன் மாதம் 18ஆம் நாள் சந்திப்போம் சிந்திப்போம் ஆசிரியர் பி ஆறுமுகம் அவர்கள் வழங்கிய டிப்ஸ்கள் யாவும் முதியோருக்கும் பயனானதே, பாராட்டுக்கள். ஜூன் மாதம் 19ஆம் நாள் இன்றைய குறுஞ்செய்தியில் நவரசம் ததும்பியது. பூனையை கண்டு புலி என்றெண்ணிய மன்னரின் பயப்பாடு குணத்தை வெளிப்படுத்திய ஆர்ஜே இன்னும் என்னதான் யானையின் உருவம் பெரியதென்றாலும் சிறிதொரு புலியை கண்டால் பயம் கொள்ளவே செய்யும் என்பதை திருக்குறளை ஓமானப்படுத்தி மதி மந்திரி எடுத்துரைத்த காட்சியை மனக்கண்முன் நிறுத்திய ஆர்ஜேக்கள் இருவரின் குரல் வழி அபிநயம் பாராட்டுக்குரியதே. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பதற்கேற்ப அறிவிப்பாளர் இதமாக பதமாக இங்கிதமாக நவீன்று சின்னஞ்சிறுசுகளின் உள்ளே ஒளிந்து கிடக்கும் திறமைகளுக்கு ஒலியூட்டியது பாராட்டுக்குரியதே. ஜூன் 21ஆம் நாள் சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி போற்றும்படியானதே. இந்தியன் டெம்பிள் சிட்டி, ஒரிசாவின் தலைநகரமான புவனேஸ்வர். ஆம், இங்கே 500 மேற்பட்ட புராதன கோயில்கள் அமைய பெற்றுள்ளன. இப்படி ஒரு ஆன்மீகமான தகவலை ஜூன் 22ஆம் நாள் தென்குமரி தேனலையில் கேள்வி பதில் வாயிலாக அறிய தந்த ஆர்ஜேவுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி பழவூர் நல்லபெருமாளாசாரி இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 20ஆம் தேதி காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 20ஆம் தேதி காலை 8:30 யோக பயிற்சி பற்றி சொன்னது அருமை, நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தொடர்ந்து வரும் கடிதம் சக்தி கார்டன் சரஸ்வதி இந்த நேயரோடது. இவர் இம்மாதம் 20ஆம் தேதி காலை தென்குமரி தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி இந்தியாவின் சமூக வானொலியின் தந்தை யார் என்ற கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 18ஆம் தேதி பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் என்னை மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. 20ஆம் தேதி காலை 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை தெள்ள தெளிவாக வாசித்த அறிவிப்பாளர் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 21ஆம் தேதி முற்பகல் 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வளம் கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. நேர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் கண்ணம்மாள் காயத்ரி, தீப்திகா இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 22ஆம் தேதி முற்பகல் 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை நல்லவனம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 23ஆம் தேதி காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக கலந்து கொண்டு பேசினார்கள். எளிமையான குறிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். மேலும் அதே தின பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. மேலும் அதே தின பிற்பகல் 3:02 தேனியின் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களை மிக தெளிவான விளக்கங்களுடன் அறிந்து கொண்டோம். 24ஆம் தேதி காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தில் உள்ள நல்ல பல கருத்துக்களை நகைச்சுவையாகவும் குட்டி கதைகளோடும் விளக்கிய விதம் அருமையிலும் அருமை. அன்றைய தினம் காலை குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் நான் சந்தித்த சவால் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. பாராட்டுகள். நெட்டாங்கோடு கி மணிகண்டன். இம்மாதம் 18ஆம் தேதி பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் பேராசிரியர் ஆறுமுகம் அவர்கள் கலந்து கொண்டு வழங்கிய யோகாசனம் செய்வது பற்றிய குறிப்புகள் மிகவும் அருமை. 19ஆம் தேதி காலை 10:50 இளஞ்சாரல் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய யோகாசனம் பற்றிய குறிப்புகள் மிகவும் பயன் தருவதாய் அமைந்திருந்தது. அன்றைய தினம் காலை 11:00 ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம்

நிகழ்ச்சியில் முனைவர் ஜீவா அவர்கள் வழங்கிய சோழர் கால செப்பேடுகள் பற்றிய தகவல்கள் மிகவும் அருமை. 20 முப்பகல் மணி 11:02 மத்திய அரசின் 12 ஆண்டுகால திட்டங்கள் பற்றி அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்கள் வழங்கிய விரிவான தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. பாராட்டுகள். துவரங்காடு முத்து ஆசாரி, இம்மாதம் 20 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் முப்பகல் மணி 11:02 மத்திய அரசின் 12 ஆண்டுகால திட்டங்கள் பற்றி அருமனை முனைவர் கமல செல்வராஜ் அவர்கள் வழங்கிய விரிவான தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. பாராட்டுகள். 23 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரரை நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைத்து சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். 24 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தின் கருத்துக்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. அன்று முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் தக்கலை கொலன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம், பாடல், சுவையான செய்திகள் என அசத்திவிட்டார்கள். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் பாடல் உரை நிகழ்த்தியது அருமையிலும் அருமை. தொடர்ந்து வந்த குமரி பண்பலையோட நேரலையில் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் என்னென்ன என்பதற்கு நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக அமைந்தது. 25 முற்பகல் மணி 11:02 கொண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைத்து சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். பாராட்டுகள். நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஆதினி ராஜேஷ், வி சுகுமார் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான், இம்மாதம் 23 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் சிறப்பாக கலந்து கொண்டு பேசி குரலையும் பொருளையும் சொன்ன விதம் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை திறம்பட கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 23 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறையில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. 24 காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து நிறைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவத்தை கூறிய விதம் அருமை. பழுத்த மரம் கல்லடிப்படும் இந்த பழமொழிக்கு ஏற்ப அருமையான ஊமையுடன் கூறி நிகழ்ச்சி சிறப்புற கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 24 முற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நேரலையில் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் திட்டுவிளை சாபி அவர்களின் தேர்வாக இதயம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இதற்கு இணைப்புரை வழங்கி சிறப்பித்த அறிவிப்பாளர் ஜமுனா பெனட் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 25 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்தினார்கள். பாராட்டுக்கள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இம்மாதம் 19 பிற்பகல் மணி 1:10 வலம் வந்த ஹாய் நேரலை நிகழ்ச்சியில் சமீபத்தில் நீங்கள் பார்த்து ரசித்த வாசகம் எனும் தலைப்பில் தோழியர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. அன்றைய பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சியில் மனதோடு மழைக்கால நினைவுகள் எனும் தலைப்பில் தோழியர்கள் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை தெரிவித்தார்கள். மேலும் அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம், இதில் பெற்றோர் நிமிடம் பிரதீக்ஷா அவர்களின் தேர்வாக வெற்றி எனும் தலைப்பில் வரும் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. நல்ல வண்ணம் இணைப்புரை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பார் சுபா செல்வகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 20 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் ஆசாரி பள்ளம் குபால்டராஜ் அவர்களின் தேர்வாக ராசாத்தி எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. 22 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் நமது பாரதம் நிகழ்ச்சியில் விஜயநகர பேரரசின் கட்டிடக் கலைகளை பற்றியும் அதன் சிறப்புகளையும் அருமையாக விளக்கிய விதம் மிக மிக அருமை. 24 காலை மணி 10:03 வலம் வந்த வாசிப்பை சுவாசிப்போம் நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கருத்துக்கள் அனைத்தும் அருமையிலும் அருமை. அன்றைய தினம் முற்பகல் மணி 11:08 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் தக்கலை கொல்லன்விளை அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு இறைவணக்கம், பாடல், நகைச்சுவை, திருக்குறள், சுவையான செய்திகள், விடுகதைகள், கவிதைகள் என அசத்திவிட்டார்கள். அன்றைய தினம் 8:30 வலம் வந்து திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் நெஞ்சம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. பாராட்டுக்கள்.
கேளுங்கள். குளச்சல் அபிஷா இம்மாதம் 18ஆம் தேதி பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் என்னை மகிழ்வித்த சுற்றுலா தலங்கள் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. 20ஆம் தேதி

0: பிற்பகல் 3:02 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இதில் ராசாத்தி எனும் தலைப்பில் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புரையும் சிறப்பாக இருந்தன. 22 பிற்பகல் 3:02 தேனி நேரம் நமது பாரதம் நிகழ்ச்சியில் விஜயநகர பேரரசின் கட்டிட கலைகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வளம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 22 காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களாவும் அருமையிலும் அருமை. மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் கேள்வி கேட்ட மறுகணமே நேர்கள் வந்து பதில் கூறிய விதம் பாராட்டும்படியாக இருந்தது. 24 முற்பகல் 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் தக்கலை கொல்லன் விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இறைவணக்கம் பாட்டு கதை கவிதை என அசத்திவிட்டார்கள். பள்ளி வளாகத்தில் இருந்து நிகழ்ச்சியை நல்லவண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள் பல.
1: நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
2: மிக்க நன்றி நேயர்களே.
1: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
2: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குநர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
1: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா. நேயர்கள் இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
6: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
7: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது

0: 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. எய்க்சூர்

ஏக்ஸோர் கேட்டீர்கள். நேரம் 11:08. குமரி பண்பலையுடன் நேர்களை, நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம். நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: இவர்களை நாம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் தான் நாம சிகரத்தை ஏற்றதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது முதல்ல பெரிய தொகையை நாம சேமிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன அளவில் சேமிக்க தொடங்கணும். அப்படின்னா நாமளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தொகையா நம்மளோட சேமிப்பா வெற்றியா அமையும். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச சின்ன சின்ன முயற்சி பெரிய வெற்றியை மாறிய தருணம் எது அப்படின்னு நீங்கள் நம்ம நேர்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களோட அனுபவம் நம்மளோட பண்பலை நேர்களுக்கு ஒரு உத்வேகமாக, முயற்சிக்கான அடித்தளமாக, உற்சாக டானிக்காக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402902722 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903257039 இணைப்புல நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் திருக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: ஐயா சொல்லுங்க, முதல் நேரம் வந்திருக்கீங்க.
1: கை கொடுத்து தருணம், ஒரு அருமையான தலைப்பு, ஒரு வாழ்த்துக்கள் குமரி பொன்பலைக்கு, அன்பு சகோதரிக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன முயற்சி தான் பெரிய பெரிய வெற்றிகளை கை கொடுக்கும்.
0: கண்டிப்பா
1: அந்த வகையில என்ன எனக்கு கை கொடுத்த வந்து, நான் முன்னாடி தொழில் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சிறு சேமிப்புங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது. அந்த காலகட்டங்களில் என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியில ஒரு பணியாளராக இருந்தாரு.
0: நீயே
1: இப்படி தினசரி பைசாவை எப்படி இது பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிற, தினசரி ஒரு 5 ரூபாய் எங்க வங்கியில கொண்டு வந்து போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. ஆனா உண்மையிலேயே அந்த ஊக்கமானதுதான் என்ன ஒரு மனிதனை நிலநாட்டி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன முயற்சி, அவர் வேற ஒண்ணும் தேவையில்ல, ஒரு 5 ரூபாய் கொண்டு டெய்லி பேங்க்ல போதுங்க. அந்த காலத்துல அதான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை.
0: அந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லையா?
1: பெரிய ரூபாமா, அதாவது அன்னைக்கு ஒரு 20 ரூபா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு போதுமா? அந்த அளவுக்கு இருந்த சூழ்நிலையில ஒரு 5 ரூபாய் சேமிச்சு பாருங்கன்னாரு. நான் 1 மாசம் சேமிச்சு அந்த சேமிப்பு பார்த்தோம்னா எனக்கே பெருமை ஆயிடுச்சு. 20 ரூபா நம்ம செலவு பண்ற மாதிரி உண்மையிலேயே அந்த காலகட்டம்.

0: பாவங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுட்டாமா. நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற காரணம் அந்த சீசைப்புங்கிற ஒரு குதிரையை நான் கையில வச்சுட்டு இருந்தனால நான் இன்னைக்கு பாவிட்டாங்கிற வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் சீசைப்புங்கிற குதிரையில சவாரி செய்யணும்
1: பயங்கர
2: உற்சாகம் வந்திருக்கீங்க. ஏதோ சின்னதா ஒரு முயற்சி மேற்கொண்டு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கு.
1: அது எனக்கு பெரிய பெரிய முயற்சினா பெரிய முயற்சி. காரணம் என்னன்னு கேட்டா 2018 நான் ஒரு சின்ன ஒரு கதை வைக்கணும்னு
2: தொடங்கினேன்.
1: அப்ப எங்க பிள்ளைய சொன்னாங்க, அம்மா உப்ப அது பக்கமே லட்சக்கணக்காகும், நம்ம தகவல் பக்கமே வசதி இப்ப கிடையாது, நீங்க என்ன தொடங்காதீங்க. அப்ப நான் என்ன இந்த மேல நம்ம இப்ப இந்த கண்டிஷன்ல தொடங்கினா நமக்கு நல்லதா இருக்குன்னு சொல்லி நான் அதை தொடங்கிட்டேன். தொடங்கி சின்னதா வச்சா நான் தொடங்கி தொடங்கி வச்சுட்டாமா
2: சின்னதா கடை ஆரம்பிச்சீங்க.
1: மூணு மாடி
2: இன்னைக்கு பெரிய கடையா வச்சிருக்கீங்க.
1: ஆமா அதெல்லாம் எனக்கு நல்ல வருமானம்.
2: அதுல ஒரு என்ன ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா, ஒரு சின்ன முயற்சி பண்ண அது இவ்வளவுக்கு நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கறதுல சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு.
1: ஆனந்தமா இருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த நேரம் உள்ள பணியாளர்கள் வந்து கஷ்டமான பணியாளர்கள் நல்ல நம்பிக்கை வச்சு எல்லாரையும் நம்பிக்கை வச்சு நல்ல பிள்ளைகளாவது வேலை செய்து எனக்கு நல்ல முறையில முடிச்சு தந்தாவம்மா. அந்த பிள்ளைகளை நான் இப்போ போன் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுவேன்.
2: சரிம்மா, நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.
2: வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, தோரலுக்கு முடிச்சா கொடுத்து குமரி மாவட்டம். அழகான தலைப்பு வாழ்த்து
2: சொல்லுங்க.
3: காரணம் என்னன்னா, ஒரு 5 வருஷம்
2: எடுத்து பெரிய வெற்றி கிடைச்சது
4: மேடம். அதாவது எனக்கு என்னன்னா, சின்ன பருவத்துல இருந்தே சேமிக்கும் பழக்கம் எனக்கு கைவந்ததால அதிகமா வந்து நான் வந்து அதிகம் செலவு பண்ண மாட்டேன். பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகம் உண்டு. அப்படி இருக்கா வந்து எனக்கு வந்து கல்விக்கு எனக்கு படிக்கிறதுக்கு உண்டான சில நேரத்துல வந்து நான் படிக்கிற கல்வியில வந்து வீட்டுல அதிக நிதிக்கு அது அவ்வளவு செலவு பண்ணி அப்படின்னு சொன்ன நேரங்களும் உண்டு. அப்ப வந்து காசு வந்து நான் தயார் பண்ணி வச்சிருக்கனால நான் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ஆக இவ்வளவு விதமா வந்து சேமித்துக்கும் பழக்கம் இருக்கனால நான் அந்த சேமிப்பு பழக்கத்தால நானே சேமித்து நானே அது எனக்கு எனக்குண்டான கல்வியே வந்து நான் படிச்சு முன்னுக்கு வந்திருக்கேன். ஆமா,
2: பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதாவது நம்மளே சேமிச்சு சின்ன சின்ன ஒரு தொகையா சேமிச்சு ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எட்டி இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் குமரி
5: பண்பலையுடன்.
2: ஆமா சொல்லுங்க.
5: அதை கொஞ்சம் செடி ஆட்டா சில

0: உங்களுடைய இனிப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதேமா.
1: நானும் கலெக்டரும் சமமா இருக்கு
0: பேசாது.
1: கலெக்டர் உண்மையிலே எங்க கூப்பிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்க, மற்ற வில்லேஜ் ஆபீசர் தாலுகா ஆபீசர் எல்லாம் கீழே இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க.
0: சரி,
1: அந்த லெவல் இருந்துச்சு.
0: அதுக்கு வந்து
1: என் பையனையும் படிக்க வச்சு, அந்த சேமிப்புலயே கடன் எடுத்து படிக்க வச்சு, அவனும் இன்னைக்கு ஒரு பேங்க் மேனேஜர்
0: ஆயிருக்கான்.
1: அவனும் பேங்க் மேனேஜர்ஸ் மீட்டிங் வருவான், நான் பிஎல்எஃப் மீட்டிங் போவேன். ரெண்டுமே ஒரே மீட்டிங்ல அட்டன் பண்ணுவோம். அப்ப அந்த சார் அதுக்கு மேல சார் சொல்லுவாங்க, செலகுதி அம்மா கணக்கு எழுதுல கிளியரா எழுதுவாங்க, அவங்க பையனும் இதுல ஒரு மேனேஜரா, அவங்கெல்லாம் அப்படின்னு சொன்ன.
0: அதாவது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்க எடுத்து வச்ச ஒரு சின்ன அடி இல்லையா?
1: ஆமா ஆமா, 20 ரூபாய்தான் மாசம், 20 ரூபாய்தான் சேமிச்சேன்.
0: மாசம் 20 ரூபாய்தான்.
1: ஆமா.
0: அது
1: இன்னைக்கு எங்கேயோ கொண்டு விட்டுருக்கு.
0: சந்தோஷமா சந்தோஷம். நீங்க பண்ண ஒரு சின்ன காரியம், சின்ன முயற்சி, சேமிப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி உங்களையும் உங்களுடைய பையனையும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு, பெரிய வெற்றிக்கு கொண்டு வந்திருக்கு இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நன்றி நன்றி.

0: மற்றும் அஞ்சு கிராமம்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 11:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன். இதில் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம், இது குறித்து நம்ம நேயர்கள் தங்களோட கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து வரும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம் கடப்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்
3: பேசுறேன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்க என்ன சின்ன முயற்சி பண்ணி பெரிய வெற்றியா கிடைச்சது?
4: குருவி சேர்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் நானு. இஎம்ஐ எல்லாம் போயி அப்புறமா வீடு கட்டுறது அப்படிங்கறதுல உகந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதாவது நான் சேமிச்சேன், நான் ஒரு 5-6 இயர்ஸ் சம்பாதித்த காசுல சேர்த்து அந்த வீடை வந்து மேல்தளம் அப்படிங்கறத பண்ண, அது அவ்வளவு ஒரு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது.
3: நம்மளுடைய சேமிப்புல கடன் எதுவும் வாங்காம ஒரு பில்டிங் கட்டிருக்கீங்க.
4: ஆமா, பில்டிங் கட்டிருக்கேன், அதுவும் வேலூர் மாவட்டத்திலேயே கட்டிருக்கேன். அது ரொம்ப எனக்கு மனசுக்கு அந்த இடத்துல போய் அங்க நான் பார்க்கும் பொழுது வரக்கூடிய அந்த இன்பம் பாருங்களேன், அலாதியான ஒரு விஷயமா இருக்கும்.
3: பொதுவா அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடன் வாங்குறவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக சேமிச்சு கட்டிருக்கீங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம்.
4: அதுதான் அந்த ஒரு 6 வருஷத்துக்கான கஷ்டம் எனக்கு கடன் இல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத குடுத்திருக்கல. அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதுதான் சொல்றேன், அகலக்கால் வச்சு இஎம்ஐல பாக்கலாம், இதுல பாக்கலாம்னு கட்டாத சேமிப்பு பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ சேமிச்சு அதன் பிறகு ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கறதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்றேன்.
3: சரி, நன்றி நன்றி. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா.
5: பிள்ளையர் குறிச்சல இந்த சுதா
3: சொல்லுங்க.
5: அது சேமிப்பு அப்படிங்கறது முன்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சேமிப்பு நம்பிக்கையா இருக்கக்கூடிய இடத்துலதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு போஸ்ட் ஆபீஸ்ல நம்ம சேமிப்போம் இல்லையா, அதுதான் நமக்கு எல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வழியில சேமிச்சு மாசம் 100 ரூபாய் வச்சு அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் சேமிப்பு கட்டி அந்த ரூபாய வாங்கி வாங்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செலவுகள் எல்லாம் வரக்கூடிய நேரத்துல நமக்கு அது ஒரு நல்ல ஒரு உபகாரமா இருக்குமா.
3: சரி, நீங்க வந்து நீங்க அந்த மாதிரி சேமிச்சு ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திச்சா?
5: சங்கடத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரூபாய் கிடைச்சிச்சு. அப்போ நாங்க என்ன விலை குறவுதான்

0: இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னால இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்ப எல்லாம் நகை விலை கம்மியா எல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்துல ரெண்டு கிராமத்து அது மோசம் வாங்கி அந்த பிள்ளைக்கு
1: அப்ப கிட்டத்தட்ட நமக்கு வருமானமும் கம்மியா இருக்கும்.
0: ஆமா அந்த நேரத்துல வருமானம் கம்மியா இருந்துச்சு. அப்படி நாங்க சேமிச்சு இன்னைக்கு எனக்கு வந்து அது அப்புறமா என்ன பண்ணாலும் வேற கொஞ்சம் ரூபாய் கையில வச்சுட்டு அதை ஒருத்தங்களுக்கு கொடுத்து நான் ஒரு காலனி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தேன். அந்த நேரத்துல வந்து மீதி ரூபாய் வச்சிருந்து ஒரு 5500 ரூபா தான் எங்க கையில இருந்துச்சு. வீடும் ரெடியாயி வந்து என்ன பண்ணணும் தெரியல. அப்புறம் கடன் உடனே வாங்கி இதுதான் எனக்கு ஒரு முதலீடாயிட்டு இருந்த அன்னைக்கு அந்த ஐயா நான்
1: சேமிச்சு சேமிப்பு சின்ன சின்னதா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த ஒரு சேமிப்பு வந்து ஒரு வீட்டுக்கான அடித்தளமா அமைஞ்சது இல்லையா?
0: ஆமா எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
1: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா. நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி வந்து சின்ன முயற்சி, நீங்க செஞ்ச சின்ன முயற்சி எப்படி பெரிய வெற்றியை தந்தது?
2: என்னோட சிறிய முயற்சின்னு எடுத்துக்கிட்ட சின்ன வயசுல எனக்கு ஒரு பொண்ணு மேடம், அந்த பொண்ணை கொண்டு சங்கீதம் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவ வந்து நல்லா பாடுவா. ஒரு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னே நான் கொண்டு விட
1: போவேன்.
2: தினமும் கொண்டு விட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு காவல் இருந்துதான் அவளை கூட்டிட்டு வரணும் வாரத்துல 2 நாள்.
1: சரி,
2: அப்படி கொண்டு விட்டு படிக்க வச்ச படிப்பு இன்னைக்கு அவ 50 பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க அளவுக்கு ஒரு ஆசிரியராட்டு உயர்ந்திருக்க மேடம்.
1: சூப்பர்.
2: அதாவது ஒரு சின்ன வயசுல நம்ம கொண்டு, ஆனா இன்னைக்கு அவ படிச்சுக்கிட்டுதான் இருக்கா. ஆனா இப்ப அவ 10 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு டீச்சரா போகும்போது அதை நினைக்கும் போது நம்ம அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு இவ்வளவு விருச்சமா இருக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்கிறதையும் தாண்டி நீங்க வந்து அந்த சின்ன முயற்சி தினமும் கொண்டு விட்டு கூப்பிட்டு காத்திருந்து பிள்ளைக்கு படிக்க வச்சு படிப்பைய கொடுத்துருக்கீங்க இல்லையா?
2: ஆமா மேடம். இது வந்து சைட்ல எல்லா பேரண்ட்ஸ்லயும் 10 நாள் விடுறாங்க, ரெண்டா போக முடியல. நீங்க எப்படி விட்டீங்கன்னு என்ன கேக்கும் போதே நமக்குள்ளே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு விட்டுருக்கமே ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கொண்டு விட்டு நிறைய மேடைகள்ல வாங்க பரிசுகள் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு வியப்பா இருக்கு. அன்னைக்கு செய்த முயற்சி தானே, இப்ப அவளே வந்து சொல்ல எப்படிமா என்ன இவ்வளவு தூரம் கொண்டு விட்டீங்க அன்னைக்கு.
1: சூப்பர்மா, நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: நேரம் 11:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன். இதில் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம் என்பது குறித்து நம்ம நேர்கள் பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அனுபவ கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நேர்களை நீங்களும் பங்கேற்று பேச விரும்பினால் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420729072 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257039. பொதுவாகவே நாம் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல அடி எடுத்து வைக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா நடக்கவே இல்லை அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஓடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடுறது நடக்கிறது அப்படிங்கிறது அடி எடுத்து வைக்கல அப்படின்னா அது வந்து நடக்கவே செய்யாது. ஆனால் அந்த குழந்தைகள் விழும்போது விழுந்தால் கூட அந்த சின்ன சின்னதாக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதுக்கடுத்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிற குழந்தைகள் வந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து எடுத்து வைக்கக்கூடிய சின்ன அடிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம நேயர்கள் பேசுறதுக்கு ரெடியா வந்துட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரபலம்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்னோட வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ங்கிறது சேமிப்பு, அதுக்கப்புறம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது. சேமிப்பு அப்படிங்கறது எனக்கு சின்ன வயசுல இருந்து, அதாவது 10 வயசுல இருந்து, இப்ப பக்கத்துல எல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாம் 1 ரூபா வாங்குவாங்க, 10 ரூபாய் 20 ரூபான்னு வாங்கினா நான் 1 ரூபாய் சேர்த்து தரணும்னு சொல்லிடுவேன். அப்பவே தரும்போது 1 ரூபாய் சேர்த்து தரணும் அப்படின்னு. எனக்கு 10 வயசு 12 வயசு அந்த வயசுலயே, அப்ப அவங்களுக்கு அது ஒரு பெருசா இருக்காது. சின்ன பிள்ளை அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நான் வீட்டுக்கு தெரியாம அதெல்லாம் அப்படியே சேவிங்ஸ் பண்ணுவேன். அது கல்யாணம் ஆன பிறகும் அதே இதுதான், ரொம்ப செலவெல்லாம் அடிக்காம நம்ம விஷய நம்ம நமக்கு எதிர்காலத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துமே நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காம கையில இருக்கிறது மாதிரியே சேர்த்து வச்சுதான் நான் எதனாலும் பண்ணுவேன். வாழ்க்கையில ஹீரோல ஒரு புள்ளியில இருந்து எங்க வாழ்க்கைய ஆரம்பித்தோம். இப்போ நல்லா இருக்கும், எங்க கிட்ட இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: அந்த அளவுக்கு நிறைவா இருக்கிறீங்க.
1: நிறைவா இருக்கும்
0: அப்படிங்கறது ஒரு பெரிய செல்வம்.
1: இப்ப வரைக்கும் எனக்கு அவ்வளவு வருமானம் வேணும், இவ்வளவு வருமானம் வேணும்னு என் குழந்தைங்க கிட்டையும் சரி, என் வீட்டுக்காரங்க கிட்டையும் சரி, நானும் கடை வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும் நான் எதையுமே நினைக்க மாட்டேன், எனக்கு வரது போதும் அப்படின்ற மாதிரிதான் இப்ப வரைக்கும் நினைப்பேன். அது எனக்கு அந்த ஒரு விஷயம் என்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இந்த இது யாருக்கே நான் பார்த்தது கிடையாது, எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது.
0: சின்ன சின்னதான சேமிப்பு உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
1: அதே மாதிரி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது அப்படிதான். சின்ன சின்ன விஷயத்துக்குனாலும் ஒருத்தவங்களை பாராட்டுறதா இருக்கட்டும், நன்றி சொல்றதா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அவங்க கிட்ட அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது அவங்களோ நம்ம மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை தன்னால வந்துடும். நம்மள பார்க்கும் போதே நம்ம சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க திட்டுருவாங்க. அந்த மாதிரி
0: நட்பு வட்டம் பெருகும் இல்லையா?
1: ஆமா ஆமா, சொந்தக்காரங்களா இருக்கட்டும், நட்பு வட்டமா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைப்பேன். அது சின்ன சின்ன சந்தோஷம் தான் பெரிய வாழ்க்கையில பெரிய ஒரு நிறைவா தரும்.
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதற்கு நன்றிமா. நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உங்களுடைய சிறிய முயற்சி.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யாரும் பேர் சொல்லிருங்க.
2: வடக்கு குழம்பு சவரியம்மாய்.
0: சொல்லுங்க.
2: என்னோட சின்ன முயற்சின்னா என் பிள்ளைங்களை நல்ல லெவல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஆசை.
0: சரி, அது எல்லா பெற்றோருக்குமான ஒரு ஆசை இல்லையா? உங்களுடைய இணைப்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு நினைக்க, கொஞ்சம் விட்டு விட்டு வருது. சரியா இணைப்பு கொஞ்சம் சரியா வச்சுட்டு பேசலாமா? போன
2: இப்போ கேக்குதா?
0: கேக்குது, பேசுங்க.
2: அப்ப வந்து உழைப்புதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வேலைக்கு போய் பிள்ளைங்க ஒரு நல்ல லெவலு கொண்டு
0: வந்தேன் மேம். வந்து அந்த சின்ன சின்ன முயற்சி அப்படிங்கும் போது எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அந்த ஒரு சேமிப்பா இருக்குது. அந்த சின்ன விஷயம்
2: கை கொடுக்கும் கை கொடுக்கும் மேம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுறதுக்கு நன்றி.
2: நல்ல லெவல்ல இருக்கும் மேம்.
0: நன்றிமா. நன்றி. நன்றி.
2: நன்றி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
4: நேரம் 11:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன். இதில் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம் எது அப்படின்னு நம்ம நேயர்கள் வந்து பங்கேற்று அவங்களுடைய அனுபவ கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. நேர்களை உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-249-7922, இணைப்பு எண் 0446-52. நினைப்படுத்துகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சியில் கே பொன்னுத்தாய் குழுவினர் வழங்கும் கரகாட்டு பாடல்கள் கேட்கலாம். 3:00 தேநீர் நேரம், இதில் திரைக்களஞ்சியம். சிட்டுக்குருவி என்ற தலைப்பில் இரணியல் பழனியண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா, நலமுடன் வாழ்வு. தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் SMS வழியாக நேர்களை நீங்கள் விரும்பி கேட்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்க செஞ்ச சிறிய முயற்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேயர்கள் பொதுவாகவே சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். அதையும் தாண்டி நம்ம முயற்சியின் சிறிய அளவு அப்படிங்கிறது பெரிய வெற்றியை தந்த தருணம் பற்றி நேயர்களே உங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நேர் சொன்னாங்க, சிறிய அளவில் முதலீடு போட்டு ஒரு கடையை ஆரம்பிச்சேன், இப்போ பெரிய கடையாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு நேர் பார்த்தீங்க அப்படின்னா, சிறு சேமிப்பு மூலமாக கடனே வாங்காம நான் வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சில நேர்கள் தங்களோட குழந்தைகளோட வெற்றிக்கு அவங்க மேற்கொண்ட சிறிய அளவிலான முயற்சி பற்றி பேசினாங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செஞ்ச சிறிய முயற்சி அப்படிங்கிறது எப்படி பெரிய வெற்றியாக மாறியது, அந்த தருணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசிகள் 2602-249-7922, இணைப்பு எண் 0446-52, அலைபேசி எண் 8903-2570-319.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பழங்குடி. பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.

நேயர்களே, குமரி பண்பலையுடன் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம் குறித்து நம்ம நேயர்கள் பங்கேற்று பேசினாங்க. நம்மோட பல கண்டுபிடிப்பாளர்கள், அறிஞர்கள் இவங்க எல்லாருமே ஒரு வெற்றியை எட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த பெரிய வெற்றியை பிடிச்சிருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு சிறிய அளவிலான முயற்சியில இறங்கியிருப்பாங்க. இப்ப பிளைட் கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் ஆகட்டும், இன்னும் எவ்வளவோ நம்ம கம்ப்யூட்டர், வானொலி, இரவை பகலாக்கக்கூடிய மீன் விளக்குகள், இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேற்கொண்ட சின்ன சின்ன முயற்சி. ஆரம்பத்துல என்னதான் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னாலும் முடிவு அவங்களுக்கு பெரிய வெற்றியை தந்து மணிமகுடம் சூட்ட வச்சது, வரலாற்றிலையும் இடம்பெற வச்சது. சிறியதா முயற்சி செய்யும் போது அவங்க தோல்வியால பின்வாங்கி இருந்தா இந்த வெற்றி அப்படிங்கறது கிடைச்சிருக்காது. சோ சிறிய முயற்சியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது வெற்றியா மாறும். ஓட முடியலையா நடங்க, நடக்கவும் முடியலையா தவிழ்ந்து போ, எக்காரணம் கொண்டும் தேங்கி விடாதே அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. உன்னுடைய முயற்சி கண்டிப்பா வெற்றியை தரும். சின்ன சின்ன முயற்சிகள் கண்டிப்பா நமக்கு வந்து வெற்றியை தந்து மணிமகுடம் சூட்ட வைக்கும்.

நேர்களை இதுவரை குமரி பண்பலையுடன் நீங்கள் செய்த சிறிய முயற்சி பெரிய வெற்றியாக மாறிய தருணம் குறித்து நம்ம நேர்கள் பங்கேற்று பேச கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து

விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் வீணா திரேஸ் அவர்கள். 12:55 திரைசே, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பெருமை மிகு பாரதம் கங்கை கொண்ட சோழபுரம் சித்திரம் எழுதியவர் நந்தினி அவர்கள். 1:55, 2:15 திரைசை. நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சியில் கே பொன்னுத்தாய் குழுவினர் வழங்கும் கரகாட்டு பாடல்கள் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், இதில் திரைக்களஞ்சியம், சிட்டுக்குருவி என்ற தலைப்பில் இரணியல் பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்கள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு, தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிட்டுரை. அதனைத் தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ், எஸ்எம்எஸ் வழியாக நேர்களை நீங்கள் விரும்பி கேட்டிருக்கும் திரைப்பட பாடல்கள். மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 த்ரீ இன் ஒன், 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பசு சினைக்கால பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் உரை வழங்குகிறார் பி விஜிலா ஜாஸ்மின் பிளவர் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் டி வி சஹானா அவர்களுடன் நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, பிரபாத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம்.

ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி.

0: இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
4: மனம் நனையும் மதுரமழையில் இனி வருவது வீட்டில் விசேஷங்க படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம், சுனந்தா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில். ஜோடியாக பறந்த பூங்குயில்கள் சோகமாகி போனது ஏன்? சொந்தம் விட்டு போனதாலா? சொந்தமே விட்டு போனதாலா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 100,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.

0: பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு, நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: மனம் நினையும் மதுரமழையில் இனி தூரல் நின்னு போச்சு படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். பாடல் சிதம்பரநாதன். ஏரிக்கரை காற்றை தூதுவிட்டு ஏந்தலை அவளை எதிர்பார்க்கின்றான் ஏழை இவனை தேடி எழில் கொஞ்சம் தேவதை வருவாளா?

இசையின் மதுரமழையில் இனி வருவது மௌன கீதங்கள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கு இசை கங்கை அமரன், பாடல் வரிகள் வாலி. மூக்குத்திப்பூவோடு காற்று முணுமுணுக்கும் செய்தி என்ன? இவன் மூச்சுக்காற்றில் சோகத்தின் கீதம் என்ன?

நேர்களை இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். மனம் நனையும் மதுர்மழையில் தொடர்ந்து வருவது சின்ன வீடு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்த பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் புலமைப்பித்தன். வெள்ளை மனமான இந்த பிள்ளை மனம் இன்று கண்களில் வெள்ளத்தின் மாயமாய் ஆனதேனோ.

வருவது முந்தானை முடிச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். சிறுகிளியை கையில் ஏந்தி சிறகுடிந்த கிள்ளையாய் இவள் பாட இருமனங்கள் இங்கே இரட்டை கிளவியாய் பொருள் இன்றி.

0: இதுவரை இசையால் உங்களை நனைத்தது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: உள்ளம் தடுமாறும் வேதனை பாரட வேடிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.

அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாடு

0: மாநாட்டுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித் துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. ஏன் 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சே? ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே, நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. தரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்தை எழுதிடம் கூடாது, நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா?
0: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர்

0: ஆசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் பகல் 12:50. தேனினும் இனிமே நாளும் தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இப்போது கேட்போம்.
3: நலமாய் வாழ்வோம். மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள்.
4: இன்று மூட்டு ஆரோக்கியத்திற்கும் நெகிழ்வு தன்மைக்கும் யோகா எவ்வாறு உதவுகிறது என்று பார்ப்போம். இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில், குறிப்பாக அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள், ஐடி துறைகளில் வேலை பார்ப்பவர்கள், மாணவர்கள் காலையிலிருந்து ஒரே இடத்தில் அதிக நேரம் உடலுக்கும் மூட்டுகளுக்கும் அசைவு இல்லாமல் இருப்பதாலும், குடும்ப தலைவிகள் வீட்டு வேலைகளுக்கு கூட மின்சாதன இயந்திரங்களை பயன்படுத்துவதாலும் நமது உடல் மூட்டுகள் அசைவில்லாமல் ஒரு இறுக்க நிலையை அடைகிறது. இதனால் மூட்டுவலி, மூட்டுகளை அசைக்க முடியாமல் இருக்கும் இயக்க குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எதிர்கொள்கின்றனர். இந்த பிரச்சனைகளை தடுக்கவும் மூட்டுகளில் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. யோகாசனங்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் தசைகள் மற்றும் மூட்டுகள் நன்றாக நீட்டப்படுகின்றன. இதனால் மூட்டுகளில் இரத்த ஓட்டம் அதிகரித்து அவற்றின் இயக்கத்திறன் மேம்படுகிறது. குறிப்பாக கழுத்து வலி

0: கழுத்தில் இறுக்கத்திற்கு நெக் எக்ஸசைஸ், அதாவது கழுத்திற்கான பயிற்சி செய்யலாம். கழுத்தை மேலும் கீழுமாக 5 முதல் 10 முறை அசைக்க வேண்டும். பின்பு கழுத்தை வலது மற்றும் இடதுபுறமாக திருப்ப வேண்டும். இப்படி 5 முதல் 10 முறை செய்ய வேண்டும். அடுத்ததாக கழுத்தை வட்ட வடிவமாக இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் சுற்ற வேண்டும். இப்படி 5 முதல் 10 முறை செய்யலாம். இது கழுத்தில் உள்ள இறுக்கத்தை போக்கி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து வலியை போக்குகிறது. அடுத்ததாக தோள்பட்டை வலி. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. தோள்பட்டைக்கான பயிற்சி, தோள்பட்டையை அசைக்க முடியாதவர்களுக்கும் கைகளை மேலே தூக்க முடியாதவர்களுக்கும் முதுகுபுறம் கைகளை திருப்ப முடியாதவர்களுக்கும் மிகவும் நல்ல ஒரு பயிற்சி. இதை 10 தடவை மெதுவாக கைகள் இரண்டையும் மேலே தூக்கி கீழே போட வேண்டும். பின்பு தோள்பட்டைகளை வட்ட வடிவமாக முன்னோக்கியும் பின்னோக்கியும் அசைக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது தோள்பட்டைகளில் உள்ள இறுக்கம் படிப்படியாக குறைந்து தோள்பட்டை வலி குறையும். அடுத்து முதுகு தண்டுவிட இறுக்கம். அதிக நேரம் ஒரே இடத்தில் தொடர்ந்து உட்கார்ந்திருப்பது முதுகு தண்டுவிட வலி மற்றும் இறுக்கத்திற்கு காரணமாகிறது. இதற்கு புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம் போன்ற பயிற்சிகள், மேலும் சேதுபந்தாசனம், மர்ஜரி ஆசனம் போன்ற பயிற்சிகளும் மிகவும் சிறந்தது. அடுத்ததாக நாம் கால்களை அசைக்காமல் பத்திரப்படுத்தி வருகின்றோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உடல் அசைந்து நடந்து செல்ல சோம்பேறித்தனப்பட்டு கால்களில், குறிப்பாக மூட்டுகள், கணுக்கால்களில் இறுக்கம் ஏற்பட்டு வீக்கம், வலி பெரும்பாலானோருக்கு காணப்படுகிறது. இதற்கு சிறிது நடைப்பயிற்சி, மூட்டுகளை நீட்டி மடக்கும் பயிற்சி, வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கால்களை வட்ட வடிவமாக அசைக்கும் பயிற்சி செய்யும் போது இரத்த ஓட்டம் அதிகமாகி வீக்கம் குறைந்து வலி படிப்படியாக குறையும். மேலும் வலி உள்ளவர்கள் பிசியோதெரபி, அக்குபஞ்சர், மசாஜ் போன்ற சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது மூட்டுகளில் வரும் இறுக்கம், வீக்கம், வலிகளுக்கு சிறந்த நிவாரணத்தை அளிக்கும்.
1: மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனாத்ரேஸ் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
5: நியூ கேப்டன் கூலா?
4: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
5: பானசோனிக் ஏசி வாங்க
6: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
9: பனிரெண்டு மணி 55 நிமிடத்தில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 அழகான ஒரு பாடல் கேட்கலாம். கே பாக்யராஜ் எழுத்து இயக்கத்தில் உருவான ஆரிரோ ஆரிராரோ திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜ் இசையில் வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல்.

0: நேரம் பகல் 1 மணி.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
0: ஆம் நேர்களே, குமரியிலிருந்து இமயம் வரை ஒலிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் நேரம். ஆம் நேர்களே, குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: கோயில்
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
7: நியூ கேப்டன் கூலா?
6: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
7: பானசோனிக் ஏசி வாங்க
8: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
11: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
12: மாமா, என்னாச்சு?
13: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
12: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
14: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
15: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
16: இன்று ஹெலன் ஹெல்லஸ் பிறந்த நாள். ஆம்நேர்களே, ஹெலன் ஹெல்லஸ் பற்றிய செய்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். யார் இந்த ஹெலன் ஹெல்லர்? நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்ந்து காட்டியவர்தான் ஹெலன் ஹெல்லர். பார்வையற்ற, காது கேளாத மற்றும் பேசும் திறனை தன் சிறு வயதிலேயே இழந்த போதிலும் தமது விடாமுயற்சியால் கல்வியில் சிறந்து விளங்கி பல சாதனைகளை நிகழ்த்திய புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஆர்வலர், அரசியல் ஆர்வலர் மற்றும் விரிவுரையாளர்தான் ஹெலன் ஆடம்ஸ் ஹெல்லர். அமெரிக்காவில் கல்லூரி பட்டயம் பெற்ற முதல் காது கேளாத மற்றும் பார்வையற்ற நபர் இவரே ஆவார். ஹெலன் ஹெல்லஸின் பிறப்பை சற்று பார்ப்போமா? ஹெலன் ஹெல்லர் அமெரிக்காவில் 1880 இதே நாளில் பிறந்தார். இவர் 19 குழந்தையாக இருக்கும்போது ஏற்பட்ட காய்ச்சலால் தனது பார்வையையும் கேட்கும் மற்றும் பேசும் திறனையும் இழந்தார். இவர் தனது 7 வரை முக்கியமாக வீட்டு செய்கைகளை பயன்படுத்தி தொடர்பு கொண்டார். பின்னர் அவர் தனது முதல் ஆசிரியரும் வாழ்நாள் தோழியுமான ஆன் சால்வினை சந்தித்தார். பின்னர் சால்வர் வாசிப்பு மற்றும் எழுத்து உட்பட மொழியை கற்பித்தார். இதனால் ஹெலன் ஹெல்லஸ் சிறப்பு மற்றும் பொது பள்ளிகளில் கல்வி பயின்று பிறகு கல்லூரி பயின்று பட்டயம் பெற்று அமெரிக்காவில் முதல் காது கேளாத மற்றும் பார்வையற்ற நபர் ஆனார். ஹெலன் ஹெல்லஸ் நிறையவே படைப்புகளை எழுதியுள்ளார். அது என்னெல்லாம் என்று பார்க்கலாமா? ஹெல்லர் மொத்தம் 12 புத்தகங்களையும் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். தனது கல்லூரி நாட்களிலே 1903 தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தலைப்பில் தனது சுயசரிதையை எழுதியுள்ளார் ஹெல்லர். இவருடைய சிறப்பு செயல்களை பார்க்கலாமா? ஹெலன் ஹில்லர் நிதி என்ற பெயரில் நிதி ஒன்றினை தொடங்கி அதில் சேர்ந்த தொகையை சுமார் 1.5 கோடியை பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளார்.

உள்ளார். பார்வையற்றோருக்கென தேசிய நூலகம் ஒன்றை உருவாக்கி உலகம் முழுவதிலும் இருந்து நூல்கள் வந்து குவிய ஏற்பாடு செய்துள்ளார். தன்னை போன்று மாற்றுத்திறனாளிகள் மீட்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன் 88 வயது வரை அயராது உழைத்துள்ளார் ஹெலன் ஹெல்லஸ். இவருடைய விருதுகளும் சிறப்புகளும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். 1999 ஹெல்லர் 20 நூற்றாண்டின் உலகின் மிக சிறப்பு மிக்க பெண்மணியாக அறியப்பட்டார். 2003 அலகமாபா மாநிலம் அம்மாநிலத்தின் சிறப்பு மிக்க குடிமகளாக ஹெல்லரை அறிவித்தது. இவருடைய பெயரில் ஸ்பெயின், கடாவி, லாடு, இஸ்ரேல், போர்ச்சுக்கல், ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தெருக்களின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது. இவருடைய பெயரில் பல திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அவை பல விருதுகளையும் பெற்றுள்ளன. இவருக்கு அலபாமா மாநிலத்தில் 2009 வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. குறை தடையல்ல, அது வெற்றியின் அடிக்கல் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஹெலன் ஹெல்லர். சோதனையையும் சுகமாக்கினால் என்றும் நலமே என்று வாழ்ந்து காட்டியவர் ஹெலன் ஹெல்லர்.

0: குறைகள் தடையல்ல, அது வெற்றியின் படிக்கல் என்பதை வாழ்ந்து காட்டியவர் ஹெலன் ஹெல்லர். தடைகளை தாண்டி உயர்வோம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய செய்தி தெரியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் ஹெலன் ஹெல்லர்ஸ் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்டோம். தொடர்வது சித்திரம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்போது 1:10.
2: ஆகாஷ்வாணி
3: பெருமைமிகு பாரதம். கங்கை கொண்ட சோழபுரம் சித்திரம். எழுதியவர் வி. நந்தினி.
4: தமிழக வரலாற்றில் சோழ மன்னர்கள் மங்கா புகழை கொண்டிருக்கின்றனர். ஆட்சித்திறன், போர் வெற்றி, வணிகம், நீர் மேலாண்மை என சோழர்களின் ஆட்சி குறித்த பெருமைகள் பல உண்டு. அவர்கள் தமிழகத்தில் எழுப்பிய கோவில்களும் கட்டமைத்த ஊர்களும் இன்றும் சோழர்களின் பெருமையை கூறிக்கொண்டிருக்கின்றன.
5: அதில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தனி பெருமை உண்டு. கோவில் மட்டுமல்லாமல் சோழ ஆட்சியின் தலைநகரமாக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் என பல சிறப்புகள் உள்ளன. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளும் அதன் கலையழகுமிக்க சிற்பங்களும் பரந்து விரிந்த அமைப்பும் சோழர்களின் பெருமைகளுக்கு கட்டியம் கூறுவதாக உள்ளன.
4: முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் வரை தஞ்சை சோழர்களின் தலைநகராக விளங்கியது. அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகராக மாறியது.
5: வணிகர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி வணிகம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் ராஜேந்திர சோழன் சிந்தித்து செயல்படுத்திய திட்டத்தின் இறுதி வடிவம்தான் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றாக உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் சோழ அரசர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு உண்டு.
4: பல புகழ் மாலைகளை சூடியிருக்கும் ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கை வரை தன் படைகளை அனுப்பி வெற்றி பெற்றதன் அடையாளமாக அவர் கங்கை கொண்டான் என்ற பெயரை பெற்றார்.

0: அதன் தொடர்ச்சியாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் இம்மாபெரும் நகரை கட்டி எழுப்பி சோழர்களின் தனிப்பெரும் ஒப்பற்ற அடையாளமாக விளங்கும் கங்கை கொண்ட சோழீச்சரம் என்னும் கோவிலை கட்டினார்.
1: கங்கை கொண்டான், கங்காபுரி, கங்கா குண்டம், கங்கை மாநகர் என இந்த ஊருக்கு பல பெயர்கள் உண்டு.
0: தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பல விதங்களில் பெரிய கோவிலுடன் தனித்து அழகுற விளங்குகிறது. இக்கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது.
1: பல வரலாற்று தடங்களை தன்னகத்தே கொண்டுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம்.
0: இந்த கோவிலை கட்டிய ராஜேந்திர சோழனின் கல்வெட்டு இக்கோவிலில் இல்லை. மாறாக ராஜேந்திரனின் 3rd மகன் வீரராஜேந்திரன் குறித்த கல்வெட்டுதான் இங்குள்ள கல்வெட்டுகளிலேயே தொன்மையானது. 216 வரிகள் கொண்ட மிகப்பெரிய கல்வெட்டாக இது உள்ளது. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 2005 வெளியிட்ட கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் அகழ்வைப்பகம் எனும் நூலில் பல தகவல்கள் இது குறித்து காண கிடைக்கின்றன.
1: இந்த கல்வெட்டை இங்கு பொறிக்கும்படி வீரராஜேந்திரன் ஆணையிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்திலிருந்து அரண்மனையில் அமர்ந்திருந்த போது இவ்வாணையிட்டான் என அந்த கல்வெட்டு கூறுகின்றது.
0: இக்கல்வெட்டு வீரராஜேந்திரனின் கல்வெட்டு என்ற போதிலும் முதலாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜாதிராஜன் ஆகியோரின் ஆணைகளையும் உள்ளடக்கிய கல்வெட்டாகும். ராஜேந்திர சோழன் தன் 23rd ஆண்டில் கொடுத்த தானங்களையும் ராஜாதிராஜன் தனது 26, 30 ஆண்டுகளில் கொடுத்த தானங்களையும் இது குறிக்கிறது. ஆதலால் இக்கோவில் ராஜேந்திர சோழனின் 23rd ஆட்சி ஆண்டுக்கு முன்னர், அதாவது கிபி 1035 முன்னர் கட்டப்பட்டது என்று தெரியலாம்.
2: ஒருமுறையில் புகழ்சேரன் முடித்தலை போய் உருளப் பெறும் வீரம் விளைத்தனை புலி வரைந்த கொடி அசை முன் பகைவர் முடி துறந்துனது அடிபணிந்திடுவர் வளநாடு கன்னி தமிழ் வீடு என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு வாழ்க வாழ்க வீர சோழ ராஜராஜன் வாழ்கவே.
1: ராஜேந்திர சோழன் ராஜாதிராஜன் கொடுத்த தானங்கள், இரு மன்னர்களும் வீரராஜேந்திரனும் வழிபாட்டுக்காக கொடுத்த ஊர்களும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சோழ மண்டலத்து பல நாட்டு பிரிவுகளையும் அவற்றிலிருந்த ஊர்களையும் அந்த ஊர்கள் இந்த கோவிலுக்கு அளிக்க வேண்டிய நெல்லையும் இது குறிக்கிறது. அத்துடன் அரசாங்க அதிகாரிகளாக யார் யார் பணிபுரிந்தார்கள், அவர்களின் பணிகள் என்ன என்பதையும் இந்த கல்வெட்டு தெளிவாக குறிப்பிடுகின்றது.
0: ராஜேந்திர சோழனை குறிக்கும் போது பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன் என்று, ராஜாதிராஜனை கல்யாணபுரமும் கொல்லாபுரமும் கொண்டு யானை மேல் துஞ்சின அண்ணல் என்றும் குறிக்கிறது. வீரராஜேந்திரனின் ஆணையை திருமந்திர ஓலை என்று பதவி வகித்த அதிகாரி அரசன் சொல்ல எழுதினான். அவன் பெயர் பல்லவரையன் என்பதாகும். இவன் எழுதியதை 3 மேலதிகாரிகள் ஒப்பிட்டு பார்த்தனர். அவர்களது பதவி திருமந்திர ஓலை நாயகம் என்பதாகும். வானாதிராஜன், மதுராந்தக பிரம்மாதிராஜன், பல்லவரையன் என்பவர்கள் அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்தனர். இவர்கள் தவிர மேலும் 64 அதிகாரிகள் இக்கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளனர்.
1: இங்கு கிடைத்துள்ள மற்ற கல்வெட்டுகள் கூறும் தகவல்களின்படி இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் 1,03,893 களத்துக்கும் மேல் நெல் அளக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஊர் 20,000 களத்துக்கும் மேல் நெல் அளந்தது.
0: முதல் குலோத்துங்க சோழன் பொத்தாலி மடத்து ராஜேந்திரன் சோழீச்சரம் என்னும் கோவிலுக்கு சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் எனும் ஊரை தானமாக கொடுத்தான். இந்த ஆணையை குலோத்துங்கன் கங்கை கொண்ட சோழன் மாளிகையில் ஆதி பூமியில் கீழே சோபானத்து பள்ளி கட்டிலில் அமர்ந்திருந்த போது விடுத்தான் என்று கல்வெட்டு ஒன்று கூறுகிறது. கன்னௌஜியை தலைநகராக கொண்டு ஆண்ட காகடவாளர் அரசர்கள் குலோத்துங்க சோழனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவ்வரசர்களில் ஒருவருடைய கல்வெட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ளது. குலோத்துங்கனுக்கு பின்வந்த விக்ரம சோழன், 2rd ராஜாதிராஜன், 3rd குலோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் புகழுடன் விளங்கியது.
1: பாண்டிய மன்னர்களில் ஜடாவர்மன், சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன், மாரவர்மன், குலசேகரன் ஆகியோர் இக்கோவிலில் வழிபாட்டுக்கு தானம் கொடுத்திருக்கின்றனர். 1463 இருந்த வைப்பூர் திருவேங்கடமுடையான் ஏகாம்பரநாதர் காங்கேயன் என்பவர் இங்கு ஒரு மடத்துக்கு அளித்த தானத்தை ஒரு கல்வெட்டு கூறுகிறது. காஷ்மீர தேசத்தில் இருந்து வந்த காஷ்மீராயன் என்பவரும் இந்த ஊர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறார்.
0: கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை முதலாம் ராஜேந்திர சோழன் தான் கட்டினார் என்பதை உறுதி செய்யும் செப்பேடு ஒன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட 20

0: ஆண்டுகளுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் ஏசாலம் என்ற ஊரில் உள்ள ராமநாதேஸ்வரர் கோவிலில் திருப்பணி செய்யும் போது கிடைத்த செப்பேட்டில் வடமொழி பகுதியில் முதலாம் ராஜேந்திரனுக்குரிய அருஞ்செயலாக கங்கை கொண்ட சோழீச்சரம் கோவிலை அவர் கட்டியதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என தமிழ்நாடு தொல்லியல் துறை குறிப்பிடுகின்றது.
1: கங்கை கொண்ட சோழபுரம் உட்கோட்டை கிராமத்தில் மாளிகை மேட்டு பகுதியில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வின் மூலமும் இவ்வூரை சுற்றிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் மூலமும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள், சிற்பங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அகழ் வைப்பகம் உள்ளது. அதில் உள்ள கல்வெட்டுகள் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்குகின்றன.
0: அப்படி கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி காண கிடைத்த கல்வெட்டுகள் சோழர் கால ஆட்சி முறை குறித்து பல தகவல்களை வழங்குகின்றன.
1: கிபி 17 நூற்றாண்டைச் சேர்ந்த நாயக்கர் கால கல்வெட்டு ஒன்று இந்த அகழ் வைப்பகத்தில் உள்ளது. இதில் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்டம் என சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டு மிகவும் தேய்ந்திருந்ததாக தமிழ்நாடு தொல்லியல் துறை கூறுகிறது. அவ்வூரைச் சேர்ந்த ஒருவருக்கு நிலம் சர்வ மானியமாக வழங்கப்பட்டதை அந்த கல்வெட்டு குறிக்கிறது.
0: இந்திய தொல்லியல் துறை கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோவிலின் முன்புறம் உள்ள கோவில் இடங்களை கையகப்படுத்திய போது அங்கிருந்த கோவில் இடிபாடுகளிலிருந்து கிபி 1917 ஆண்டு வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டது. இதன் மூலம் அக்கிராமத்தில் மாணிக்கத்தம்மாள் தர்மச்சத்திரம் என்ற ஒன்று இருந்ததாக தெரிய வந்தது. ஆனால் இன்று அதற்கான தடயம் ஏதுமில்லை.
1: அந்த கல்வெட்டு வாசகத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் முருகச் செட்டியாரின் மகளும் சா குமாரசாமி செட்டியாரின் மனைவியுமான மாணிக்கத்தம்மாள் நினைவாக தர்மச்சத்திரம் கிபி 1917 வெங்கல வருடம் வைகாசி மாதம் 29 தேதி நிறுவப்பட்டது என குறிப்பிட்டுள்ளது.
2: ஆத்தூரில் இருந்து ஸ்ரீனிவாசன். கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் புகழ்மிக்க தலைநகரம். கங்கை கொண்ட சோழபுரம் தமிழரின் வரலாற்றில் மறக்க முடியாத ஓர் இடமாக விளங்குகிறது. சோழ பேரரசின் சக்தியும் செழிப்பும் மிகுந்த இந்த நகரம் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உருவானது. வட இந்தியாவில் வெற்றி பெற்றதன் நினைவாக அவர் இங்கு ஒரு புதிய தலைநகரை நிறுவினார். கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் தற்போதைய தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். கிபி 10 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் 250 ஆண்டுகளாக சோழர் பேரரசின் தலைநகராக விளங்கிய வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த நகரம் அதன் கட்டிடக்கலை, நகரமைப்பு மற்றும் அரசியல் அதிகாரத்திற்காக பெருமையாக பேசப்படுகிறது. சோழர்களின் அரிமா என்று புகழப்படும் ராஜேந்திர சோழன் தனது தந்தையான ராஜராஜ சோழன் போலவே வலுவான வீரனாக விளங்கினார். அவர் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் பெரும் பகுதியை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். அவரது ஆட்சியில் கங்கை முதல் ஆசிய நாடுகள் வரை சோழப்படைகள் படையெடுத்து சென்று வெற்றி வாகை சூடின. அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் மிகவும் செம்மையாக உருவாக்கப்பட்டு இருந்துள்ளது. இது நகர அமைப்பிலும் கோயில் கட்டடக்கலையிலும் பாதுகாப்பு அமைப்பிலும் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் புகழுக்கு அடையாளமாக விளங்கும் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் போன்று இருந்தாலும் அளவில் சிறியது. கோவிலின் கோபுரம் 182 அடி உயரம் கொண்டது. கோயிலின் முன்னிலையில் நந்தி மண்டபத்தில் ஒரு பெரிய நந்தி சிலை உள்ளது. தண்ணீர் சேமிப்பு அமைப்பாக கோயிலின் அருகில் பெரிய நீர்த்தேக்கம் உள்ளது. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெரிய அரண்மனை ஒன்றை கட்டினார். அரண்மனையை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு மதில்கள் இருந்தன. பாதுகாப்பு ரீதியாக அகழிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தின் மையத்தில் அரசின் முக்கிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நகரின் புறப்பகுதியில் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் அமைந்திருந்தன. அரங்கங்கள், கல்வி நிலையங்கள் போன்றவை இருந்தன. கங்கை கொண்ட சோழபுரம் சோழ பேரரசின் தலைநகராக 250 ஆண்டுகள் இருந்தது. அரசாட்சி முறை மிகவும் சிறப்பாக இருந்தது. பாண்டியர்கள், சேரர்கள், வங்காள அரசர்கள் ஆகியோரின் எதிர்ப்பை சமாளிக்க இது வலுவான மையமாக இருந்தது. தமிழ் மொழி, இலக்கியம், சிற்பம், சங்க இலக்கியம், தேவாரம், திருவாசகம் போன்றவை பெருமை பெற்றன. புலவர்கள், கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், சிற்பிகள், கட்டிட வல்லுநர்கள் இந்த நகரத்தில் வளர்ந்தனர். கங்கை கொண்ட சோழபுரம் வர்த்தக மையமாக இருந்தது. இரும்பு, வெள்ளி, பொன், பஞ்சு, கம்பளி போன்ற பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. சைவம், வைணவம் இரண்டும் செழித்தன. பக்தி இயக்கம், சன்மார்க்கம் ஆகியவை மிகவும் வளர்ச்சியடைந்தன. சோழர்களை வீழ்த்திய பாண்டியர்கள் இந்த நகரின் முக்கியத்துவத்தை குறைத்தனர். மதுரையை தலைநகராக மாற்றியனர். விஜயநகர சாம்ராஜ்யம் ஆட்சிக்கு வந்த பின் நகரம் மீண்டும் சிறிது வளர்ச்சி அடைந்தது. சுக்லக் பேரரசு இந்த நகரை தாக்கியது. கோயில்கள் மற்றும் அரண்மனைகள் சேதமடைந்தன. இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக

0: இக்கோவிலின் கருவறை சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் 15 படி எடுக்கப்பெற்று தென்னிந்திய கல்வெட்டுத் தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் நாட்டின் பல பாகங்களிலும் காணப்படுகின்றன.
1: வடமொழியில் பில்கணரால் கிபி 12 நூற்றாண்டில் இயற்றப்பட்ட விக்ரமாங்க தேவசரிதம் இலக்கியத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் குறித்த குறிப்புகள் உள்ளன. இவ்வூர் கல்வி மற்றும் செல்வத்தில் சிறந்து விளங்குகிறது என்றும், மேலும் மாட மாளிகை கொண்டுள்ளது என்றும், இவ்வூர் திருமகளின் இருப்பிடம் என்றும் குறிப்பிட்டு கங்கை கொண்டம் என்று கங்கை கொண்ட சோழபுரத்தை குறித்துள்ளார்.
0: கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து மேற்கே ஜெயம் கொண்டம் செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய ஏரி உள்ளது. தற்போது இந்த ஏரி பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. முன்னர் சோழகங்கம் என பெயர் பெற்றிருந்தது. ராஜேந்திர சோழன் தான் வெற்றி கொண்ட மன்னர்களின் தலையில் கங்கை நீரை எடுத்து வரச் செய்து அந்த கங்கை நீரால் சோழகங்கம் என்ற ஏரியை எடுத்து நீர்மயமான வெற்றி தூணை நிறுவினான் என திருவாலங்காட்டு செப்பேடு இதன் வரலாற்றை எடுத்து கூறுகிறது.
1: இது தெற்கு வடக்காக 16 மைல் நீளமுடையதாக இருந்தது. வெள்ளாற்றிலிருந்தும் கொள்ளிடத்திலிருந்தும் கால்வாய்கள் வழியாக தண்ணீர் பாய்ந்தது. அப்போதைய தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள வீரநாராயணன் ஏரி இதற்கு வடிகாலாய் அமைந்திருந்தது.
0: கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிற்பக்கலை அதன் கட்டடக்கலையையும் விஞ்சி தனித்தன்மை கொண்டதாக விளங்குகின்றன.
1: கருவறையின் தேவக்கோட்டங்களில் நடனமிடும் கணபதி, தட்சிணாமூர்த்தி, அரியரன், ஆடவல்லன், கங்காதரர், சுப்பிரமணியர் என பலவித கடவுள் சிலைகள் உள்ளன.
0: சோழபுரத்தில் உள்ள சிற்பங்களில் பல சோழ மன்னர்களின் வெற்றிகளின் போது இங்கே கொண்டுவரப்பட்டு வழிபடப் பெறுகின்றன.
1: கங்கை கொண்ட சோழபுரம் அகழ்வாய்வில் அதிக அளவில் கிடைக்கும் தொல்பொருட்கள் கூரை ஓடுகளும் இரும்பு ஆணிகளும் தான் என்கிறது தமிழக தொல்லியல் துறை. இதில் கூரை ஓட்டு அமைப்பு தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும்.
0: இக்கூரை ஓடுகளின் தலைப்பகுதி மரச்சட்டத்திலும் பொருத்துவதற்கு ஏற்றாற்போல கொக்கி போன்று அரைச்சட்ட வடிவிலும் உள்ளன. இவை 20-15 சென்டிமீட்டர் அளவுடையதாக உள்ளன.
1: அகழ்வாய்வில் இரும்பு ஆணிகளும் பிடிப்பாணிகளும் அதிக அளவில் கிடைத்துள்ளன. இவை 3 சென்டிமீட்டர் முதல் 24 சென்டிமீட்டர் வரை நீளமுடையதாக உள்ளன. இவ்வாணிகளின் தலைப்பகுதி சதுர வடிவில் உள்ளது. ஆணிகளின் தலைப்பகுதியை மரத்துடன் இணைக்கும் இடத்தில் 4 இதழ்கள் கொண்ட பூ வடிவ இரும்பு தகடுகள் பயன்படுத்தப்பட்டு அழகூட்ட பெற்றுள்ளது. இவ்வாணிகள் மரப்பலகைகளை இணைத்து செய்யப்படும் பெரிய கதவுகளுக்கும் கூரையில் குறுக்கு நெடுக்காக அமைக்கப்படும் மரச்சட்டங்களை இணைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளன.
0: இவை தவிர இங்கு வண்ணங்களுடன் கூடிய காரை துண்டுகள், தந்த பொருட்கள், அலங்காரம் செய்யப்பட்ட கற்கள், வளையல் துண்டுகள், மணிகள், குருவாடின் கைப்பிடி, காசு வார்ப்புகள், மட்பாண்டங்கள், சீன நாட்டு பானை ஓடுகள் உள்ளிட்ட பலவும் அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன.
1: இக்கோவில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது. ஊரின் நடுவே கிழக்கு நோக்கி 6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. திருச்சி சிதம்பரம் சாலையில் உள்ள வடக்கு வாயிலும் கிழக்கு வாயிலும் இந்த கோவிலுக்குள் செல்வதற்கான 2 வழிகளாகும்.
0: இக்கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலை போன்றே காட்சி தரும். தஞ்சை கோவிலின் விமானம் உச்சி முதல் அடி வரை சதுர வடிவமாக காட்சி தரும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தின் விமானம் அடித்தளம் சதுரமாகவும் இடையில் 8 பட்டையாகவும் உச்சியில் வட்ட வடிவமாகவும் காட்சியளிக்கிறது. தஞ்சை விமானத்தை போன்றல்லாமல் இக்கோவில் விமானம் சற்று உட்புறமாக வளைந்து பெண்மையின் நளினத்துடன் காட்சி அளிக்கிறது என்றால் அது மிகையல்ல என்கிறது தமிழ்நாடு தொல்லியல் துறை.
1: கோவில் கருவறை தஞ்சை கோவிலை போன்றே சுற்றி வலம் வரும் பதாகையுடன் காட்சி தருகிறது. கருவறைக்கு முன் இடைநாழி மற்றும் முன் மண்டபம் என்ற அமைப்புடன் விளங்குகிறது. கருவறைக்கு முன்னர் உள்ள மண்டபம் 2 அடுக்கு உள்ள மிகப்பெரிய மண்டபமாக திகழ்ந்திருக்க வேண்டும்.
2: என் பெயர் இளஞ்செழியன், சமூக ஆர்வலர். கங்கை கொண்ட சோழபுரம் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூராகும். இந்த ஊர் சோழர்களின் பெரிய அரசை நிறுவிய

முதலாம் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு 250 ஆண்டுகள் சோழ பேரரசின் தலைநகராக விளங்கியது. வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழீசுவரர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கங்கை ஆறு வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாகும். கிபி 1023 இந்த கோயில் கட்டப்பட்டது. இக்கோயில் பழமையான சிற்பங்களின் களஞ்சியமாகும். இன்றும் சோழ வரலாற்றை சுமந்தபடி தனிமையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலாம் செப்புத்தகடுகள் மூலம் கிபி 1036 கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெற்றியின் நினைவாக சோழ கங்கம் எனும் ஏரியும் அமைக்கப்பட்டது. கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களின் வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகிறது. இந்த நகரம் பற்றி ஒட்டக்கூத்தரின் மூவர் உலா, ஜெயங்கொண்டரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாராட்டப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் 24வது ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம் கிபி 1068 ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனின் குறிப்புகளில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய இடங்களில் இருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகில் உள்ள கிராமங்களிலும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.

0: இக்கோவிலின் திருச்சுற்று மாளிகை இரண்டு தளங்களை உடையதாக திகழ்கின்றது. கிழக்கு நோக்கிய கோவிலின் எதிரே சுதையாலான நந்தி காணப்படுகிறது. திருச்சுற்றில் வடபுறத்திலும் தென்புறத்திலும் சிறு சிறு கோவில்கள் காணப்படுகின்றன. இவை வடக்கையிலாயும் தென்கையிலாயும் என வழங்கப்பெறுகின்றன. வடக்கையிலாயும் பெரிய நாயகி சன்னதியாக திகழ்கிறது.
1: கிபி 1755 முதல் 1801 வரை பிரெஞ்சுக்காரர்கள், நவாப், ஆங்கிலேயர்கள் ஆகியோரின் ஆதிக்க போராட்டத்தின் போது இக்கோவிலும் நகரமும் படைத்தளமாகியது. கோவிலின் வெளிப்புறத்தில் காணப்படும் கோட்டை மதில் இக்காலத்தில் கட்டப்பட்டிருக்க வேண்டும்.
0: கிபி 1836 கொள்ளிடம் ஆற்றின் கீழ் அணை கட்டுவதற்காக இக்கோவிலின் திருச்சுற்று மாளிகை பகுதியின் கற்கள் எல்லாம் எடுத்துச் செல்லப்பட்டன. இதை பற்றிய குறிப்பு 1855 ஆண்டின் இந்தியன் ஆன்டிக்வரி என்ற நூலில் காணப்படுகிறது.
1: கங்கை கொண்ட சோழபுரத்தின் அழகுக்கு காரணங்களாக பலவற்றை குறிப்பிடுகிறார் சோழர்கள் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. கோவிலின் விமானத்தில் நேர்கோடுகளுக்கு பதிலாக நெளிவுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிடுகிறார். தஞ்சையை விட கங்கை கொண்ட சோழபுரத்தை பொலிவுபடுத்துவதில் அக்கறை காட்டப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
0: அந்த கோவிலின் கலையழகை நீலகண்ட சாஸ்திரி இவ்வாறு விளக்குகிறார். கோவிலின் தென்மேற்கு மூலையில் பெரியதொரு தூண் இருக்கிறது. மேற்கே ஒரு சிறு அரண் இருக்கிறது. 340 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்ட இக்கோவிலில் 175 அடியும் 95 அடியும் நீள அகலங்களும் கொண்ட மண்டபமும் ஒவ்வொரு பக்கத்திலும் 100 அடி உடைய கர்ப்பகிரகமும் உள்ளன. மண்டபத்தையும் கர்ப்பகிரகத்தையும் இணைக்க ஓர் இடைவழி இருக்கிறது. தஞ்சாவூர் போல இங்கேயும் இந்த இடைவெளிகளின் மூலைகளில் வடக்கு தெற்கு வாயில்கள் அழகான வேலைப்பாடுகளுடைய கதவுகளுடனும் படிக்கட்டுகளுடனும் மிளர்கின்றன.
1: மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில் கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் பிரம்மாண்டமான உருவத்தில் வடித்து கவர்ச்சியான பெரியதொரு கோட்டை வாயில் போல மண்டபத்தில் கிழக்கு மூலையில் பிரதான வாயில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய மண்டபத்தில் 140 தூண்களும் 4 அடி உயரமுள்ள மேடை மீது அகலப்படுத்தப்பட்டு 8 வரிசைகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. மண்டபத்தின்

0: இதுவே தரைமட்டத்தில் ஓர் அகன்ற பாதை போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்து மண்டபம் முழுவதும் உள்ள உட்சுவரை சுற்றி ஒரு குறுகலான பாதை வழியாக செல்லுகிறது.
1: அதன் மீது 18 அடி உயரமுள்ள தட்டையான கூரை எல்லா பக்கங்களிலும் 16 அடி உயரத்திற்கு பரவியிருக்கிறது. மற்றொரு கோடியில் இறங்கி ஏறாமல் செய்யக்கூடிய இடைவெளி இருப்பது இந்த மண்டப அமைப்பில் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அதன் மேல் பகுதி மண்டபத்தின் மேலே கூரை எழும்பி அதற்கும் விமானத்துக்கும் இடையே 2 அடுக்கு கட்டடம் போல தெரிகிறது. இடைவெளிக்குள் 2 வரிசைகளில் சதுரமான பெரிய தூண்கள் வரிசையாக 4 உள்ளன. இந்த தூண்கள் சம இடைவெளிகளில் நிறுத்தப்பட்டிருப்பதால் மண்டபத்துக்கு மேலும் அழகூட்டுகின்றன. இவற்றுக்கு பின்னால் கர்ப்பகிரகம் கம்பீரமாக திகழ்கிறது.
0: விமானத்தின் உயரம் 160 அடி. இது தஞ்சாவூர் அளவு உயரமாக இல்லை. ஆனால் இங்கும் அந்த விமானம் கோவில் முழுவதையும் கவரும்படியும் வழியில் செல்லுபவர்கள் அனைவர் மனத்திலும் பதியும்படியும் அமைந்திருக்கிறது. விமானத்தின் அடித்தளம், கர்ப்பகிரகத்தின் செங்குத்தான சுவர்கள் இவற்றின் உயரம் 35 அடி. தஞ்சாவூரை போல இங்கும் இந்த சுவர்கள் மிகப்பெரிய பிதுக்கத்தால் 2 மாடிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன.
1: கிழக்கு பக்கத்தில் மட்டுமே கதவுகள் உள்ளன. விமானத்தில் 8 நிலைகளே உள்ளன. தஞ்சாவூர் போல 13 நிலைகள் இல்லை. கட்டடத்தின் இந்த பகுதியில்தான் உள்ளத்தை கவரும் அழகுமிகு வளைவுகள் உள்ளன. இவை கட்டட அமைப்பு முறையில் உண்டான மாறுதல்களை சுட்டுகின்றன. இதை கட்டடக்கலையின் புதிய சாதனை என்கிறார் K.A. நீலகண்டன். கோபுரத்தின் கோணங்களில் உட்குழிவான வரைவுகளிலும் அதன் பக்கங்களில் உள்ளே வைத்து மூடப்பட்ட வடிவு விளிம்புகளிலும் நெளிவு கோடுகள் போடப்பட்டிருப்பதை காணலாம்.
2: கல்பாக்கத்திலிருந்து எழுத்தாளர் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழ பேரரசின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு நகரம் இன்று சிறு குக்கிராமமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காணப்படுகிறது. தஞ்சை பெரிய கோபுரம் சரித்திர புகழ் வாய்ந்தது மட்டுமல்ல, சிற்பக்கலை நுணுக்கம் நிறைந்தது. இதை ராஜராஜ சோழன் என்ற பெரிய மன்னர் கட்டினார். அவரது மகன்தான் ராஜேந்திர சோழன் ஜெயங்கொண்டம் அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்டதன் நினைவாக அமைத்துள்ளார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவில் மிகவும் புகழ் வாய்ந்தது. இதில் உள்ள மூலவர் 13 அடி உயரமும் 18 அடி சுற்றளவும் உள்ள சிவலிங்கம் ஆகும். இது எந்த கோவிலிலும் இது போன்ற பெரிய மூலவர் கிடையாது. இலங்கையில் இருந்து கொண்டு வந்த சந்திரகாந்த கல் என்ற ஒரு கல்லை அந்த கோவிலில் வைத்துள்ளார்கள். இதனால் எந்த வெயில் நேரத்திலும் அங்கு உள்ள இருப்பவர்களுக்கு குளு குளு என இருக்கும். அதே மாதிரி கடும் மழை பெய்தால் உள்ளே ஒரு வெதுப்பு தன்மை உணரப்படும். அற்புதமான அந்த ஆலயத்தை 11 நூற்றாண்டில் கட்டி முடித்துள்ளார்கள்.

0: ஊரை சுற்றி இரண்டு கோட்டை மதில்களாவது இருந்திருக்க வேண்டும் என்கிறது தமிழக தொல்லியல் துறை. ராஜேந்திர சோழன் மதில், உள்படை வீட்டு மதில் என்ற பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: குலோத்துங்க சோழன் கல்வெட்டில் குலோத்துங்க சோழன் திருமதில் என்ற பெயரும், குலோத்துங்க சோழன் திருமதில் பெருவழி என்ற ஒரு தெருவின் பெயரும் குறிப்பிடப்படுகின்றன.
0: இவ்வூரில் பல வழிகள் இருந்திருக்கின்றன. ராஜராஜ சோழன், ராஜராஜன் பெருவழி, ராஜேந்திரன் பெருவழி, விலாங்குடையான் பெருவழி, கூழையானை போன பெருவழி என்ற பெயருடைய வழிகளின் பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு தரணி சிந்தாமணி பெருந்தெரு என்ற ஒரு தெருவின் பெயரை குறிப்பிடுகின்றது.
1: திருவாசல் நரசம், சுத்தமல்லி நரசம் ஆகிய சிறு தெருக்களும் இருந்திருக்கின்றன. இரண்டாம் ராஜேந்திரன் கல்வெட்டில் கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ளாலை பெரிய அங்காடி, திருபுவன மாதேவி பேரங்காடி என்ற இரு அங்காடிகள் குறிப்பிடப்படும். வேம்புகுடி வாசல் என்ற பெயர் கொண்ட வாயில் ஊரின் தெற்கு புறத்தில் இருந்ததாக அறியப்படுகிறது. இன்றும் வேம்புகுடி என்ற ஊர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிறது.
0: சோழ மன்னர்களில் பெரும்பாலானோர் கங்கை கொண்ட சோழபுரத்து

0: மாளிகையில் இருந்து கொண்டு ஆட்சி செய்திருக்கின்றனர். அம்மாளிகையை பற்றி கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது.
1: வீரராஜேந்திரனுடைய கல்வெட்டில் இங்கிருந்த அரண்மனையின் பெயர் சோழக்கேரளன் திருமாளிகை என குறிப்பிடப்படுகிறது. சோழக்கேரளன் என்பது ராஜேந்திர சோழனுடைய பட்டப்பெயர்களுள் ஒன்றாகும். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு ஒன்று இங்கிருந்த மாளிகையை கங்கை கொண்ட சோழன் மாளிகை என குறிக்கின்றது.
0: தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை கீழடி தொகுதி ஆதிச்சநல்லூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 2021 அகழ்வாய்வில் ஈடுபட்டது.
1: அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மாளிகை மேடு பகுதியிலும் தொல்லியல் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது.
0: கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் சில அடி ஆழத்திலேயே செங்கற்களாலான 13 சுவர்கள் வெளிப்பட்டன. இது தவிர சில செப்பு காசுகள், பானை ஓடுகள், இரும்பு பொருட்கள் ஆகியவையும் இங்கிருந்து கிடைத்திருக்கின்றன. இது தவிர சீன மட்பாண்டமும் கிடைத்திருக்கிறது.
1: இப்போது கிடைத்திருப்பது ராஜேந்திர சோழன் கட்டிய அரண்மனையின் அடிச்சுவர்தான் என அச்சமயத்தில் கூறியிருந்தார் வரலாற்று அறிஞர் குடவாயில் பாலசுப்ரமணியன்.
0: இன்னும் சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து வந்து கொண்டே இருக்கின்றன.
1: தோண்ட தோண்ட வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைக்க பெறுகின்றன.
0: அவை சோழ மன்னர்களின் ஆட்சி குறித்து எண்ணற்ற தகவல்களை சுமந்து கொண்டிருக்கின்றன.
2: பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கங்கை கொண்ட சோழபுரம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வி. நந்தினி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. தொகுப்பு ஆர். முருகன்.

0: ராஜராஜ சோழன் படத்திற்காக சிவாஜி கணேசன் டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதா

0: ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல் மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசுத் துணைத் தலைவர், உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர், 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணிக் கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறேன், எங்க கேக்குறேன்,
1: நீங்க சொல்லுங்களேன்.
2: அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே.
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ கிட்டா, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். உங்க அம்மா பத்தினி இல்லையா, இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்ப

0: எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித்தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஒரு மணி 55 நிமிடத்தில் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 அழகான ஒரு பாடல் வருகின்றது. புலமை பித்தன் வரிகளில் இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் சுனதா குரல்களில், கே பாக்யராஜ் எழுதி இயக்கி கல்பனாவுடன் இணைந்து நடித்த சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
7: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
9: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 0.5% வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: திரையிசையில் நிறைவாக வருவது கே பாக்கியராஜ் எழுதி இயக்கி நடித்து இசையமைத்த பவுனு பவுனுதான் திரைப்படத்தில்.

0: நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 திரை இசை. மலைத்துளி விழுந்த மண்வாசமாய் மனதோடி என்றும் வாசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கரகாட்டம் வழங்குவோர் கே பொன்னுத்தாயி குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் மாங்காடு வாருங்கள் மனம் குளிர பாடுங்கள்

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை கே பொன்னுத்தாயி குழுவினர் வழங்கிய கரகாட்ட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச மழையளவு சிவகங்கை மாவட்டம் வேதியரேந்தலில் 38.8 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மற்ற அளவுகள் புல்வாய்க்கரை 4 சென்டிமீட்டர், ஆவியூர், திருப்புவனம், ஈரோடு பிடிஓ, நாலுமுக்கு இங்கெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர், ஊத்து, வால்பாறை பிஏபி, நிலக்கோட்டை ஏஆர்ஜி, வால்பாறை தாலுகா அலுவலகம், உத்திரமேரூர், அவலாஞ்சி, சோலையார் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், திருமங்கலம், கவுந்தப்பாடி, சிங்கோனா, சின்னக்கல்லார், முடக்குறிச்சி, பெரியாறு, அருப்புக்கோட்டை, காரைக்குடி, தக்கலை இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. பதிவான வெப்பநிலை அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு தர்மபுரி, கடலூர், நாகப்பட்டினம், நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகம். தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்பு.

உண்டு. 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 29ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை: 27ஆம் தேதி அதாவது இன்று தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க் ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
3: சிட்டுக்குருவி நம் இல்லம் பெறும் நேரம் 3:03. நாளும் தத்தி தத்தி இல்லம் வந்து இன்னிசை தரும். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

சின்னஞ்சிறு வயதில் முற்றத்து வாசலில் முளைத்த நெல்மணிகளை கொத்தி கொத்தி தின்று நீ பறந்து செல்லும் அழகில் என் மனமும் உன்னோடு சிறகடித்ததே என் செல்லச்சிட்டே. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம் திரை களஞ்சியம். இன்று சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில்.

இன்றைய நிகழ்ச்சியில ஒரு பாடலோடு ஆரம்பிக்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில் சின்ன வீடு திரைப்பட பாடல் வருகிறது. கேட்டு ரசித்துக் கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேரம் 3:10:10. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். இன்று சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி ஹவுஸ் பேரோ என்பது பேசர் டொமஸ்டிக் என்ற சிட்டுக்குருவி குடும்பமான பேசரிடோவில் உள்ள ஒரு பறவை சிற்றினமாகும். இது உலகின் பெரும் பகுதிகளில் காணப்படுகிறது. சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவை, பொதுவாக 100 சென்டிமீட்டர் நீளமும் 100 முதல் 150 கிராம் எடையும் மட்டுமே இருக்கும்.

சிட்டுக்குருவிகள் ரொம்ப சிறியதாக இருக்கும். நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்துருப்போம். அதாவது 10 சென்டிமீட்டர் முதல் அது ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கும். அதன் எடையே 100 கிராம்லேருந்து 150 கிராம் தான் இருக்கும். அவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆனால் அது நம் முற்றத்தில் வந்து நெல்மணிகளை கொத்தி சாப்பிடும்போது அது தர்ற இன்பம் அளப்பரியது. நீங்க சிட்டுக்குருவி பார்த்து ரசிச்சிருக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறையும் சிட்டுக்குருவி பார்த்து ரசிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கள். சரி, ஓகே, இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். கே சித்ரா குரலில் தேவா இசையில் ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது.

0: ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு கேட்டு வாங்குங்கள். ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
3: நேரம் இப்போது 3:20. குமரிப்பண்பலை 101 இது திரைக்களஞ்சியம்.
4: ஏ குருவி, குருவி, குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.
3: ஆம் நேர்களே, இன்று சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் இரணியிலிருந்து சி பழனியாண்டி பிள்ளை எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

சிட்டுக்குருவி ஹவுஸ் ஸ்பேரோ அதை பத்தி தான் இன்றைய தேனீர் நேரம் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். சிட்டுக்குருவியின் உயிரியல் வகைப்பாடு தெரிந்து கொள்வோமா? இதன் திணை விலங்கு தொகுதி முதுகு நாடி வரிசை பசாரிவார் மிசு. குடும்பம் தொழிலக சிட்டு. பேரினும் பசார். இனம் பி டொமஸ்டிகஸ். சிட்டு நம் வாசல் வந்து அது குத்தி திங்கும் மணிகளை பார்க்கும் அழகோ பேரழகுதான். இன்றும் சில இடங்களில் சிட்டுக்களை காண முடிகிறது, ஆனால் பல இடங்களில் சிட்டுக்களை காண முடியவில்லை. காரணம் யார்? நாம் தானோ? இந்த சிந்தனையோடு அப்படி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மனு சுஜாதா மோகன் குரல்களில், சிப்பி இசையில், உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: AMP furniture. AMP
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
6: நேர்களே, உங்கள் விருப்ப பாடல் நம் குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாக வேண்டுமா? அப்படின்னா உங்க போனை உடனே எடுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, உங்க விருப்பமான பாடலை கேட்டு ரசியுங்க. அப்போ சாங்க கேட்க நீங்க ரெடியா? அப்படின்னா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9495 96 3210.

நம்பரை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த நம்பருக்கு NGL ஸ்பேஸ் உங்க பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் நாங்க சொன்ன நம்பர் 9495963210 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்புங்க. உங்க விருப்பமான பாடலை நம்ம குமரி எஃப்எம் 101 இன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை கேட்டு ரசியுங்க.

0: குமரிப்பண்பலை 101-லிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்களஞ்சியத்தில் சிட்டுக்குருவி.
1: ஏ குருவி, சிட்டுக்குருவி.

சிட்டுக்குருவி சங்க இலக்கியங்களில் நமது சிட்டுக்குருவியை மனையுறை குருவி என்று கூறியிருக்கிறார்கள். ஏன் இப்படி கூறியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மனிதர்கள் வசிக்கும் வீடுகளில் பயமின்றி வாழ்ந்ததால் இவை மனையுறை குருவி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பி. சுசிலா, குரலில் எம். எஸ். விஸ்வநாதன், ராமூர்த்தி இசையில் புதிய பறவை திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129643. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: ஆரோக்கியமான ஓர் உடல்,
7: ஆரோக்கியமான ஓர் மனம்,
6: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
7: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
6: யோகாவை தொடங்குவோம்.
8: தேநீர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101. சிட்டுக்குருவியை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களையும் அழகான பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல, எட்டு திசையும் பறந்து திரிகுவை ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை மட்டு, பாடாதெங்கும் கொட்டி கிடக்கும் வானொலி என்னும் மதுவின் சுவையுண்டு என்பது பாரதியின் வரிகள். பாரதிக்கும் சிட்டுக்குருவிக்குமான ஒரு பழக்கம் தொடர்பு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தான் உண்ண உணவில்லை என்ற போதிலும் சிட்டுவின் பசியை ஆற்றினார் பாரதி. நாமும் பறவைகளை வாழ வழிவகை செய்வோம். கோடையில் அவைகள் நீந்தி குளிக்க நீரும், அருந்தி செல்ல உணவும் வைத்து அவைகளை பாதுகாப்போம். ஓகே, இப்போ ஒரு பாடல் கேட்டறலாம். மாறன் திரைப்படத்திலிருந்து, தனுஷ் குரலில், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு, நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர்

0: நேரம் இப்போது 3:44. குமரிப்பண்பலை 101 அது திரைக்களஞ்சியம். சிட்டுக்குருவி.
1: ஏ குருவி, குருவி, குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.
0: சங்க இலக்கியங்களில் சிட்டுக்குருவியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியங்களிலும் பாரதியின் வரிகளிலும் சிட்டுக்குருவிகளை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள்?

0: திரைக்களஞ்சியம் சிட்டுக்குருவி.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.
0: சங்க இலக்கியங்களில் சிட்டுக்குருவியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியங்களிலும் பாரதியின் வரிகளிலும் சிட்டுக்குருவிகளை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டோம். புறநானூறு பாடல்கள் குருவி என்று சிட்டுக்குருவியை குறிக்கிறது. இச்சொல்லை பின்னர் மறவி குருவியானதாக கருதப்படுகிறது. உலகில் எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் சிட்டுக்குருவி என்பது தமிழ் இலக்கியங்களில் மிக முக்கியமானதாக கருதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதை நாமும் முக்கியமாக கருத வேண்டுமல்லவா? இதுவரை கருதவில்லை என்றாலும் பரவாயில்லை, இனி வரும் நாட்களில் குருவிகளை சிட்டுக்குருவிகளை பாதுகாப்போம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். ஜி வி பிரகாஷ் குரலில், ஏ ஆர் ரகுமான் இசையில் மே மாதம் திரைப்பட பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: மூன்று மணி 50 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். வானத்தில் சிறகடித்து வருடங்கள் பல கடந்து என் வீட்டு சாளரத்தில் வந்து அமரும் சிட்டே, தானியம் தேடி அலையும் நீ தரையில் விளையாட, உன் அழகிய சிறகுகளை பார்த்ததும் என் மனசுமைகளும் பறந்து செல்கின்றனவே. சிட்டுக்குருவிகளை இன்னும் காலம் கடந்து நாம் ரசிக்க அவற்றை பாதுகாப்போம். இப்போது பாடல் கேட்கலாம். பி சுசீலா குரலில், MS விஸ்வநாதன் இசையில் அன்பே வா திரைப்பட பாடல் இது வருகிறது.

குமரி பண்பலை நூற்று ஒன்றின் தேநீர் நிறம் திரைக்களஞ்சியத்தில் சிட்டுக்குருவியாய் நம் மனங்களில் சிட்டடித்து பறந்து திரிந்தது சிட்டுக்குருவி எனும் தலைப்பில் ஸ்ரீ பழனியாண்டி பிள்ளை எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும். திரைக்களஞ்சியத்தை நிறைவு செய்ய வரும் பாடல் செக்கச் சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்து பாடிய பாடல்.

0: நம் முற்றத்தை அழகாக்கும் சிட்டாய் நம் உள்ளத்தை இனிதாக்கி நிறைவு பெறுகிறது தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நான் டி ஜெபின் நிக்ஸ்லின். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் பிராங்க்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
4: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
6: திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் கீழ் ₹3,00,000 வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் 7% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன. விவசாயிகள் 1.5% வட்டி மானியம் மற்றும் 3% சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் ஊக்கத்தொகை ஆகியவற்றை பெறுவதால் பயனுள்ள வட்டி விகிதம் ஆண்டுக்கு 4% குறைகிறது. மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இலக்கு வட்டி விகிதத்தை பொறுத்தவரை வேளாண்மை மற்றும் அது சார்ந்த நடவடிக்கைகளுக்காக, அதாவது கால்நடை வளர்ப்பு,

0: பால் பண்ணை, மீன் வளம் போன்றவற்றிற்கு 3 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால கடன்கள் ஆண்டுக்கு 7% என்ற சலுகை வட்டி விகிதத்தில் கிடைக்கின்றன. சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதற்கான ஊக்கத்தொகை தங்களது கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு 3% வட்டி நிவாரணம் வழங்கப்படுகிறது. இதனால் பயனுள்ள வட்டி விகிதம் 4% மாறுகிறது. கடன் வரம்பு மற்றும் மானியம் 3 லட்சம் வரையிலான கடன்களுக்கு கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு 1.5% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. பிணையமில்லா கடனை பொறுத்தவரை பிணையமில்லா விவசாய கடன்களுக்கான வரம்பு 1 கடனாளிக்கு ரூபாய் 2 லட்சம் ஆகும். கால அளவு, இந்த திட்டம் 1 வருடம் வரையிலான குறுகிய கால கடன்களை வழங்குகிறது. பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், மண்டல கிராமிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளால் வழங்கப்படும் கிசான் கடன் அட்டைகள் அதாவது KCC மூலம் பெறலாம். பேரிடர் நிவாரணத்தை பொறுத்தவரை இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சமயங்களில் விவசாயிகள் 1 ஆண்டு வரை வட்டி நிவாரணம் பெறலாம். இது 5 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம். பயன்களும் நோக்கமும் விவசாயிகளுக்கு குறிப்பாக நடைமுறை மூலதனத்திற்காக கட்டுப்படியான கடன் கிடைப்பதை உறுதி செய்து அதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது விவசாயத்திற்கு ஆதரவளிப்பதற்கும் விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் சுமையை குறைப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் விவசாயிகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KV ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: லாஃபிங் தெரப்பி, லாஃபிங் தெரப்பி கேள்விப்பட்டிருப்போமா? நம்ம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது என்ன? நம்ம வாயை விட்டு சிரிக்கணும். எப்படி சிரிப்போம்? அதாவது வயிறு குலுங்க சிரிக்கிறது. நம்ம வந்து நல்ல காமெடி கேட்டோம் அப்படின்னா குலுங்க குலுங்க சிரிப்போம். சிரிக்கும் போது என்னாகும், அந்த நம்மளுடைய தசைகள் எல்லாம், வயிறுல இருக்கக்கூடிய தசைகள் ஆகட்டும், கழுத்துல இருக்கக்கூடிய தசைகள் ஆகட்டும், தசைகள் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே அழுத்தமா இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்படி ரிலாக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தமும், அந்த ரொம்ப சிரிக்கும் போது என்னாகும், கான்சென்ட்ரேஷன் எல்லாம் அந்த ஹாப்பினஸ்க்குள்ள போகும்போது என்னாகும், மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். அப்படி குறைய தொடங்கும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், நம்ம கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவோம். இந்த ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், சிரிக்கணும். சோ வாய் விட்டு சிரிங்க, நோய் விட்டு போ. அதாவது வாய் விட்டு சிரிக்கலாம், நோயை வெளியில் தள்ளலாம். மன அழுத்தம் அதிகமாகும் போது நோய்கள் வந்து நம்மை ஈஸியா ஃபாஸ்டா வந்து பாதிச்சிடும். அப்போ வாய் விட்டு சிரிப்பதற்காக யோகா எப்படி உதவுது? அதாவது யோகாவிலேயே லாஃபிங் தெரப்பி இருக்கு. லாஃபிங் தெரப்பியில வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு என்விரான்மெண்ட், அதாவது நல்ல சுற்றுச்சூழல் வந்து காத்தோட்டமா இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல போய் நம்ம ஆழ்ந்த சுவாசத்தை உள்ள எடுத்து சுவாசத்தை வெளில விடும்போது நல்லா டீப்பா சிரிக்கலாம். அந்த மாதிரி சிரிக்கலாம். சிரிக்கும் போது நம்ம உணர முடியும் டீப்பா. இப்பவுமே ட்ரை பண்ணி பாருங்க, சிரிச்சு பாருங்க. அந்த வயிறுல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா நம்மளுடைய மன அழுத்தத்தை முக்கியமா வெளியில கொண்டு வரதுக்கான உதவி பண்றதுனாலதான் இந்த வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உண்மையா இருக்கு.
3: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KV ரேகா அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
5: மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை வழங்குகிறார் பொன்சந்திரன் அவர்கள்.

0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 27 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று நாடு முழுவதும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் MSME துறையின் பங்களிப்பை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களின்படி உலகம் முழுவதும் 90% வணிகங்களுக்கும் 60-70% வேலைவாய்ப்புக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% அளவுக்கும் MSME நிறுவனங்கள் பங்களிக்கின்றன. 2017 April 6 அன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை June 27 சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தினமாக கடைபிடிக்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. அதன்படி முதல் MSME தினம் 2017 கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த MSME தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் 1000+ MSME தொழில்கள் உள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். குறு நிறுவனங்கள் என்றால் அதன் முதலீட்டு வரம்பு ரூபாய் 2.5 கோடி வரை இருக்கும். விற்றுமுதல் வரம்பு ரூபாய் 10 கோடி வரை இருக்க வேண்டும். சிறு தொழில் என்றால் ரூபாய் 25 கோடி வரை முதலீட்டு வரம்பு இருக்க வேண்டும். விற்றுமுதல் வரம்பு ரூபாய் 100 கோடி வரை இருக்கலாம். நடுத்தர நிறுவனங்கள் என்றால் முதலீட்டு வரம்பு 125 கோடி ரூபாய் வரை இருக்கலாம். விற்றுமுதல் வரம்பு 500 கோடி ரூபாய் வரை இருக்கலாம். இந்திய தொழில்துறையில் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் MSME துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 6 கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட MSME 25 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளன. இந்த நிறுவனங்கள் நம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. 2023-24 MSME தொடர்பான பொருட்கள் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 45% மேல் இருந்ததாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த நிறுவனங்கள் நம் நாட்டை உலகளாவிய உற்பத்தி மையமாக நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் ஒரு ஆதாரமாக MSME துறை உள்ளது. வேலைவாய்ப்பு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகளுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கின்றது. நம் நாட்டின் மொத்த மதிப்பு கூட்டலில், அதாவது GVAவில் MSME பங்கு 2020-21 27.3% இருந்து 2022-23 30.1% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் MSME நிறுவனங்களின் பங்களிப்பு சீராக வளர்ந்து 2022-23 43.59% 2023-24 45.73% 2024-25 45.79% உயர்ந்துள்ளது. நடப்பு ஆண்டிற்கான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான தினத்தின் கருப்பொருள் என்னவென்றால், புதுமை மற்றும் நிலையான தொழில்துறை வளர்ச்சி மூலம் MSME மேம்படுத்துதல். இது தொழில்துறையின் நிலையான வளர்ச்சி, புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது.
1: சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கினார் பொன் சந்திரன் அவர்கள்.

நேரம் 4:13. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் மூலமாக தங்களோட விருப்ப பாடலை கேட்டு நிறைய ரசிகர்கள் வந்து மெசேஜ் போட்டுட்டே இருக்காங்க. இப்ப முதலாவதா ஒரு பாடல் கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யாரு இங்கிருந்தன்னு பாத்திரலாமா? முத்து படத்திலிருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் ஆழ்வார் கோவில் சிவா, இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னத்தம்பி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை கேட்டு SMS அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் ஆலங்கோட்டையிலிருந்து ரமேஷ்குமார் இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்

பண்பலை நூற்றாண்டில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பாஷா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். இந்த அருமையான பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் பறக்கையிலிருந்து இமாமுதீன், இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

0: கடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜோதா அக்பர் படத்தில் இடம்பெற்றது. இந்த பாடலை விரும்பி கேட்டு SMS அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் கோணத்தில் இருந்து ஈசாக், இவர் விரும்பி கேட்ட பாடல் இதுவும்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் தன்னோட விருப்ப பாடலை கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் சுங்கான்கடியிலிருந்து ஷீலா நாகேந்திரன். இவங்க விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற படம் முந்தானை முடிச்சு. முந்தானை முடிச்சு படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அந்த 7 நாட்கள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. இந்த பாடலை விரும்பி கேட்டு SMS அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் கவர்குளம் தேரிவிளை கனகராஜ். இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு, நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற படம் மௌன கீதங்கள். இந்த படத்திலிருந்து மூக்குத்தி பூமேலே அப்படிங்கிற ஒரு பாடலை விரும்பி கேட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான். இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பண்பலையில்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நிறைவாக இரணியிலிருந்து சி பழனியாண்டி பிள்ளை இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது கேட்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சக்குஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபாங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இணைய மாலை பொழுதில் இசைப்பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாகர் பிரிவினை படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன். அங்கங்கள் எப்படி இருந்தாலும் அன்புள்ள மனம் தங்கமாய் ஜொலிக்கும் எப்பொழுதும்.

சிறு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாளை நமது படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் பி சுசீலா பாடியது. பாடலுக்கான இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் வாலி. நீண்ட கனவுகளில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறது உன் நினைவுகள்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

இணைந்திருப்பது நம்மை இணைத்திருப்பது நமது குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. கங்கை அமரன் இசையில் கண்ணதாசன் வரிகளில். கண்களில் கல்யாண கனவுகள் பிறந்துவிட்டால் காதல் கிளிகளுக்கு சொல்லவா வேண்டும் ஆடி பாடுவதற்கு?

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன்னா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ராசுக்குட்டி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது இளையராஜா இசையில். தித்திக்கும் நினைவுகள் தருவது உன் நினைவுகள் மட்டும்தான். உன் நினைவுகளே என்னை வண்ணமயமாக்குகிறது.

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சிருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டே டே இறங்குடா, அம்மாக்கு வலிக்குல்ல, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட்

0: நான் சொல்லட்டுமா? இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்டாக்கா? அதுக்கு எங்க போகணும்?
1: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான். சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
0: சீக்கிரமா சொல்லுங்கக்கா.
1: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
0: யோகாசனம் தெரியும். யோகாசனம் செஞ்சா முதுகு வலி குறைஞ்சிருமா என்ன?
1: யோகாசனம் செஞ்சா முதுகு வலி மட்டுமில்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
0: நிஜமாவா? சரி, இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
1: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட, இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு. நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும். அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
0: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
1: ஏய் ஏய், என்ன பண்ற? இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
0: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
1: சரியா சொன்ன. உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.

குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரு இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீட்ல விசேஷங்க படத்திற்காக அருண்மொழி எஸ் ஜானகி பாடியது, இளையராஜா இசையில் வாலி வரிகளில். உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றாலும், என் இதயம் மாறாது உன் நினைவுகளில் இருந்து எப்போதும்.

பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு, நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

இச்சாரலாய் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தம்பி படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் ஹரிணி பாடியது வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகளில். கவிஞர்களை உருவாக்கிவிட்டு போகிறது இந்த காதல்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாய்ஸ் படத்திற்காக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடியது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில், கபிலன் வரிகளில். என்ன அலைகளில் உன் நினைவுகளால் துள்ளி குதிக்கையில் தொட்டு விடுகிறேன் அந்த வானத்தை.

கன்னியாகுமரி பண்பலை 101 இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் உரை வழங்குகிறார் பி. விஜிலா ஜாஸ்மின் ஃப்ளவர் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் டி. வி. சஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

முல்லைச்சிறு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோவா படத்திற்காக கார்த்திக் ராஜா, யுவன், பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, பவதாரணி இவர்கள் பாடிய பாடல். கங்கை அமரன் இசையில் யுவன் சங்கராஜா. யுவன் சங்கராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் ஒரு அருமையான பாடல். அன்பு இதயங்கள் கூடிவிட்டால் ஆனந்த கொண்டாட்டத்திற்கு எப்பொழுதும் பஞ்சமேது.

நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் இனிமை படத்திற்காக ஸ்ரீவர்த்தினி, அதிதி, சத்யாயாமினி, ரோஷினி மற்றும் தேஜஸ்வினி பாடிய பாடல் எஸ் எஸ் தமன் இசையில், விவேக் வரிகளில். மனநாளில் மனசெல்லாம் மாயம் செய்து போகிறது உன் மத்தாப்பு சிரிப்பு.

0: பண்பலையில் மலர்ந்து மனம் வீசியது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை, 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் என்னென்ன என்பதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்ரின் ஜோஷி அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் உரை வழங்குகிறார் பி விஜிலா ஜாஸ்மின் ஃபிளவர் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் டி வி சஹானா அவர்களுடன் நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, இதில் பிரபா முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். நமது குமரி பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நாளை நமது குமரி பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேர்களே, நாளை முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகும். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் புலவர் உதயமு வீரையன் அவர்கள் படைப்பு, சென்னை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள் முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள்.

போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்முகாமில் 137,847 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சொட்டு

அரசின தொழில் பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள், அட்வான்ஸ்ட் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபாட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய மூன்று தொழில் பிரிவுகள் துவங்கப்பட உள்ளன. ஏற்கனவே தொடங்கப்பட்ட இந்த பயிற்சிகளில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும் மற்றும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் முதல்வரை நேரில் அணுகலாம். தொலைபேசி எண்கள் 0462226143, அலைபேசி எண்கள் 9499055806, 9499055805. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழில் பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள் கேட்டோம். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை கேளல். கேளல் அப்படின்னா பன்றியை குறிக்குது, குறிப்பா காட்டு பன்றியை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியங்கள்லயும் பக்தி பாடல்கள்லயும் பன்றியை குறிக்கிறதுக்காக இந்த வார்த்தை ரொம்பவே பயன்படுத்தப்பட்டிருக்கு.
2: 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆதி கேளல் உருவமாகி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அதாவது திருமால் எடுத்த 10 அவதாரத்துல ஒன்றான வராக அவதாரம், பன்றியினுடைய அவதாரத்தை பத்தி தான் இந்த வாக்கியம் நமக்கு குறிக்குது.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். This is the first time, honey, we're getting
2: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் ஹாகிள், HAGGLE. ஹாகிள் அப்படின்னா பேரம் பேசுறது. யூஸ்வலா நம்ம பார்கெயின் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். பார்கெயின் பண்றது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனா இந்த ஹாகிள் அப்படின்னா கொஞ்சம் அடிச்சு பேசி ஆர்குமெண்ட் பண்ணி வாங்குறதுக்கான இடத்துல இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்.
1: எக்ஸாம்பிளா, விலை ரொம்ப இருக்கிறதா நீ நினைச்சேனா பேரம் பேச தயங்கவே தயங்காத அப்படின்னு நீங்க யாருக்காவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம் தெரியுமா இங்கிலீஷ்ல? Don't be afraid to haggle if you think the price is too high அப்படின்னு சொல்லுங்க.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து இந்த சோலார் பேனல்ல இப்ப நிறைய வீடுகள்ல வைக்கிறாங்க, அதுல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம்.
2: இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே பல சிறிய சோலார் செல்ஸால ஆனது, பெரும்பாலும் சிலிகான் அப்படிங்கிற செமி கண்டக்டரால செய்யப்படுது. ஒவ்வொரு சிலிகான் செல்லையும் 2 அடுக்கு இருக்கும், 1 பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். இந்த 2 அடுக்குகளும் சேர்றப்ப ஒரு மின் புலம், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து உருவாகுது.
1: இந்த சோலார் பேனல் போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் செயல்படுது. சன்லைட் வந்து இந்த பேனல்ஸ் மேல விழும் போது இதுல இருக்கக்கூடிய போட்டான்ஸ் வந்து சிலிகான் அணுக்கள்ல உள்ள எலக்ட்ரான்களை போய் தாக்கி அதனால அந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுது, விடுவிக்கப்படுது. ஏற்கனவே அங்க இருக்கிற மின்புலம் வந்து இந்த விடுவிக்கப்பட்ட எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல மூவ் பண்ண வைக்குது. இப்படி மூவ் பண்ற அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு கம்பி வழியா பாயும் போது அது டைரக்ட்

0: கரண்ட் டிசியா மாறுது.
1: ஆனா நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய டிவி, பிரிட்ஜ், ஏசி இது எல்லாமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது ஏசியில இயங்குது. சோ இந்த சோலார் பேனல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டிசி கரண்ட்டை நாம ஏசி கரண்டா மாத்தணும். அதுக்குதான் இன்வெர்டர் யூஸ் பண்றோம். இந்த இன்வெர்டர்ல இருந்து வரக்கூடிய கரண்ட்டை நாம நேரடியா பயன்படுத்த முடியும். ஒருவேளை நமக்கு சோலார் பேனல்ஸ்ல இருந்து கூடுதலான கரண்ட் கிடைச்சது அப்படின்னா அதை நாம பேட்டரியில சேவ் பண்ணி வச்சு ஃபியூச்சர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மெல்லிசை கேட்போம் நேர்களே. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை

0: கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆகலாம்.
1: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
8: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
7: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
8: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
7: மற்றும் 0465129643. Friends ITI, மத்தி கோடு, திக்கணம் கோடு.
9: மெல்லிசை கேட்போம் நேர்களே. அறநெறி கண்ட என தொடங்கும் முகவை ராஜமாணிக்கம் இயற்றிய பாடலை பாடுவோர் வாணி ஜெயராம், TL மகராஜன் ஆகியோர். இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்த

0: வது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்கியராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்கியராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்கியராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்தில் இருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த

0: காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை 7 மணி வரை திரையிசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக இது நம்ம ஆளு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை பாக்யராஜ், பாடலுக்கான வரிகள் புலமைப்பித்தன்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான

0: 4877-222-715.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா? நியூ கேப்டன் கூலா. ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி, அவுட்டோர் யூனிட்டை ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும். பானசோனிக் ஏசி வாங்க ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

திரை இசையில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாவணி கனவுகள் படத்தில் இடம்பெற்றது.

இசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்னிசை நேரம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக சௌமியா

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: இன்னிசை நேரத்தில் இதுவரை ஒலித்தது சௌமியா குரல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: வழங்குபவர் ஜி சுரேஷ்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல் நலம் குறித்து, பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம்

0: கூட்டம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து, ஒரு மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.
1: போதைப்பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப்பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
2: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவையொட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்து கலப்பை, 9 கொத்து கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு ₹500 என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகிறது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mts.aed.tn.gov.in வாடகை மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற் பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற் பொறியாளரை 8940711796 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை. மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். பசு சினைக்கால பராமரிப்பு. நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: விவசாயிகள் மழை நீரை சேமிப்பதும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நீர் மேலாண்மை முறைகளை கையாளுவதன் மூலம் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கவும் உதவும். குறைந்த தண்ணீரில் அதிக விளைச்சலையும் கொடுக்கும்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
4: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்
4: மேடம். இப்போ மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தோட்டக்கலை பயிர்கள் பார்க்கும்போது என்னென்ன பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறாங்க?
5: மேல்புறம் வட்டாரத்தில் மொத்த தோட்டக்கலை பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுமார் 12,000 ஹெக்டேர் வந்து தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் முதன்மையான பயிர் அப்படின்னா ரப்பர். அது வந்து சுமார் 9,300 ஹெக்டேர்ஸ் அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென்னை வந்து 1,100 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. வாழை, அன்னாசி, இந்த மாதிரி பல பயிர்களும், மரவள்ளி, இந்த மாதிரி பயிர்களும் பயிரிடப்பட்டு வருகிறது.
4: ஆனால் அதிக அளவுன்னு பார்க்கும்போது ரப்பர் தான் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறாங்க.
5: ஆமாம்.
4: அதுக்கு அடுத்தபடின்னு பார்க்கும்போது தென்னை பயிர் தான் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. இப்போ வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டேர் பரப்பில் வந்து சாகுபடி செய்கிறாங்க?
5: வாழை வந்து சுமார் 500-600 ஹெக்டேர் வரையும் பயிரிடுறாங்க. இப்போ ரப்பர் வந்து 9,000 ஹெக்டேர்ல இருந்தாலும் ரப்பரில் வந்து முதல் 3 வருடங்கள் ஊடு பயிராக வாழையோ இல்லைன்னா அன்னாசி, இந்த ரெண்டு பல பயிர்களில் ஏதாவது ஒன்று வந்து சாகுபடி செய்கிறாங்க.
4: அதிக அளவுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க?
5: அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது வந்து நேந்திரன் ரகம். ஸோ நேந்திரன் வாழை தான் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரையாக இருந்ததுன்னா அவங்க வந்து ரசக்கதலி, இந்த மாதிரி பாளையங்கூடன், இந்த ரகங்களும் வந்து வாழை பயிரிடப்பட்டு வருகிறது.
4: இது இது பல பயிர்கள் பார்க்கும்போது எந்த மாதிரி பல பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க?
5: இப்போ பழச்செடிகள் அதை வந்து சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்காக தேசிய அளவில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா ரம்புட்டான், அவகேடோ, மேங்கஸ்டீன், இந்த மாதிரி மித வெப்ப மண்டல பகுதிகளில் வரக்கூடிய பல பயிர்கள் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சாகுபடி செய்யக்கூடிய இடம் இல்லாமல் வீட்டை சுற்றி நடணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து பழச்சொடி தொகுப்பு மூலமா கொய்யா, பப்பாளி, இந்த மாதிரி பல செடிகளாக வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். கொய்யா, பப்பாளி எல்லாம் வந்து விவசாயிகள் மகசூல் எடுத்திருக்கிறாங்க.
4: இப்போ தோட்டக்கலை பயிர்கள்னு பார்க்கும்போது நோய்கள் தாக்குதல் இருக்கும், அதே போல் வந்து பூச்சிகள் தாக்குதல் இருக்கும். இப்போ இந்த தோட்டக்கலை பயிர்கள்னு பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் தாக்குது, எந்த மாதிரி பூச்சிகள் தாக்குது?
5: தோட்டக்கலை பயிர்களில் பொறுத்தவரையில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அதிகமாகவே காணப்படுது. இப்போது நோய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழை பொறுத்தவரையில் ஃபியூசேரியம் வாடல் நோய், சிக்கட்டக்காய் இலை புள்ளி நோய், இந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக தாக்குதல் ஏற்படுத்தும். ஃபியூசேரியம் வாடல் நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வாழையினுடைய அடி பகுதியில் உள்ள இலைகள் எல்லாம் வந்து லேசாக மஞ்சள் அடிக்கும். அப்புறம் அது அப்படியே லேசாக கருகல் ஆரம்பிக்கும். அந்த கருகல் வந்து மொத்தமாக அந்த இலைகள் எல்லாம் கருகி அப்படி மடிந்து ஒடிந்து அப்படி தொங்கும். அப்போ தூரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த வாழைக்கு ஒரு பாவடை கட்டின போல அந்த கரிந்த இலைகள் எல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த ஃபியூசேரியம் வாடல் நோய் வந்து ஒரு தடவை அந்த தோட்டத்தில் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த பூஞ்சான் வித்துக்கள் வந்து 3 வருடம் வரையும் நம்ம அந்த மண்ணிலேயே தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்

0: ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம வந்து விதை நேர்த்தியிலேருந்தே, அதாவது கிழங்குகளை வந்து நம்ம ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற ஒரு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ல நம்ம அதை முக்கி நடும்போது இந்த ஃபியூசேரியம் மாடல் நோயை வந்து நம்ம ஓரளவு கட்டுப்படுத்தலாம், வருமுன் காப்போம் அப்படிங்கிற போது போல. இதை வந்து இப்போ லிக்விட் பயோ ஃபர்டிலைசராக ஃபியூசேரியம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரைகோடர்மா விரிடி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு லிட்டருக்கு 200 ml ட்ரைகோடர்மா விரிடி மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு 30 kg வரையும் சாணம் பயன்படுத்தலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 10 days வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வச்சுட்டு அதை மறுபடி எடுத்து நம்ம ஒரு 3 மாத வாழை 5 மாத வாழைன்னா ட்ரென்ச்சிங் மூட்ல வந்து மக்ல எடுத்து ஊற்றி விடலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றும் போது நம்ம அந்த ஃபியூசேரியம் மாடல் நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, நம்ம அந்த இதை தற்காப்பு பண்ணல, அதிகமா நமக்கு வந்து ஃபியூசேரியம் மாடல் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இன்ஆர்கானிக்கா மேங்கோசிப், கார்பன் டைசம், அப்புறம் ப்ரொபிகோனோசால் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த மருந்துகளை வந்து நம்ம 1 லிட்டர் நீர்ல மேங்கோசெப்பும் கார்பன் டைசமும் 2 gram 2 milli வரையும் நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம், தெளிக்கலாம். அது மட்டும் இல்லாம ப்ரொபிகோனோசால் வந்து 1 ml போதும், 1 ml 1 லிட்டர் நீர்ல கலந்து நம்ம தெளிக்கலாம். இந்த 3 மருந்துகளையும் ஒன்றின் பின் ஒன்றா ஒரு 21 நாள் இடைவெளியில நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ண மூலமா இந்த ஃபியூசேரியம் மாடல் நோயை கட்டுப்படுத்தலாம். இது இப்பவுமே நம்ம வந்து வாழையில வந்து தண்ணி வந்து அதுல மேல படாம இருக்கும். சோ ஸ்ப்ரே பண்ணும் போது விவசாயிகள் ஒரு ஒட்டும் திரவத்தையும் சேர்த்து நம்ம அடிக்கும் போது அதனுடைய எஃபிகசி வந்து அதிகமா இருக்கும், திறன் அதிகமா இருந்து நோய் வந்து வெகு சீக்கிரமா கட்டுப்படும். அடுத்து சிக்கட்டக்கோ இலைப்புள்ளி நோய். இந்த சிக்கட்டக்கோ இலைப்புள்ளி நோயும் அதிக அளவுல வந்து வாழையை சேதப்படுத்துது. லேசா ஒரு சில சாம்பல் நிற புள்ளிகளை தான் அது ஆரம்பிக்கும். சோ ஆரம்பிக்கும் போதே நம்ம அதை வந்து கண்டுபிடித்து உடனே அதை சரி செய்தோம் அப்படின்னா பெரிய இழப்புல இருந்து நம்ம வாழைய பயிரை வந்து காப்பாற்றலாம். இப்போ இந்த 2 நோய்களுமே வரும்போது ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த தண்டு பகுதியிலேருந்து தண்ணி மாதிரி ஊசிங் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம தண்டு பகுதியிலேயே மேல் இலை பக்கம் அடிப்பக்கம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி இந்த கார்பன் டைசம் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: இந்த இப்போ இந்த நோய்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி கால கட்டத்தில் வந்து இந்த நோய்கள் வந்து தாக்குதலுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்? இப்போ மழைக்காலங்கள் மட்டுமா இல்லை வந்து வெயில் காலங்களில் இந்த நோய்கள் தாக்குதல் இருக்க வாய்ப்பு இருக்குமா?
0: வெயில் காலம் மழைக்காலம் எல்லா காலங்களிலும் இருந்தாலும் மழைக்காலங்களில் வந்து இதனுடைய வீரியத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒரு வாழையில் இருக்குது அப்படின்னா அந்த தோட்டம் முழுவதுமாக சீக்கிரமாக பரவும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்ப்பாசன முறையினாலையும் இந்த ஃபியூசேரியம் வாடல் நோயெல்லாம் வந்து பரவுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. விவசாயிகள் வந்து ஒரு ஏலாலையெல்லாம் பயிரிடுறவங்க ஒரு மரத்துக்கு பாய்ச்சிற தண்ணி தான் அப்படியே அது எல்லா மரங்களுக்கும் பாயும், அதை தாண்டி பயிரும்போது மொத்தமா அந்த தோப்பே வந்து இந்த நோயினால பாதிக்கப்படும். ஏலா ஏரியாலாம் வந்து ஒரு ஓரமா ஒரு ஃபீல்டுல ஸ்டார்ட் ஆகுறது, அந்த கம்ப்ளீட் ஏலாலையுமே நீங்க அந்த ப்ரௌனிங் ஆகி இலைகள் எல்லாம் காஞ்சி இருக்கிறத தூரத்துல இருந்து பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: என்ன சொல்றீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஏலாவில வந்து ஒரு பகுதியில வந்து அந்த நோய் தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த தண்ணி மூலம் வந்து பரவி அந்த ஏலாயில இருக்க எல்லா பகுதியில வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: நிச்சயமா. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் உள்ள நடக்கிறாங்க இல்லையா, தோப்புல நடக்கும் போது அவங்க மேல சட்டையில பட்டு ஒரு இலையில பட்டுட்டு அடுத்த இலையில நம்ம தொடரும் போது நம்மளே அதை வந்து பரப்பி விடுற மாதிரியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து நிச்சயமா இந்த நோய் பொறுத்தவரையில எந்த இலைகள்ல எப்போ பாக்குறாங்களோ அதை உடனே வந்து கட்டன் ரிமூவல் வெட்டி நம்ம எரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோய் வந்து பரவாம கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ ஒரு வாழையில பரவிருந்தேன்னு பார்க்கும்போது அந்த வாழையை மொத்தம் நம்ம அழிக்கிறது நல்லது, இல்லைன்னா மற்ற வாழைகளுக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
0: வாழையை அழிக்கிறத விட ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும்போது அந்த இலைகளை எடுத்தாலே நம்ம வந்து ஓரளவு கட்டுப்படுத்தலாம்.
1: இது வந்து வாழைக்கு. அதே இது தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது அதுல வந்து எந்த மாதிரி நோய்கள் பூச்சிதல் தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு?
0: தென்னையை பொறுத்தவரையில நம்ம மாவட்டத்துல வேர்வாடல் நோய் வந்து அதிகமா இருக்கு. வேர்வாடல் நோய் வந்து நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அந்த மரத்தை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மஞ்சள் அடிக்கும், மஞ்சள் அடிச்சதுக்கு அப்புறம் இலை ஓரங்கள் எல்லாம் கருகல் ஆரம்பிக்கும். அந்த கருகிற அந்த இலைகள் வந்து காற்றுக்கு பறந்துட்டு மாட்டு விழா எலும்பு போல அந்த மட்டைகள் எல்லாம் காஞ்சு தொங்கும். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய அந்த இன்ஃபிளாரசன்ஸ் பூங்கொத்துங்களும் வந்து கரிந்த நிலையில கரிஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். இந்த நோய் தாக்கப்பட்ட மரம் என்ன ஆகும் அப்படின்னா காஞ்சோ மொத்தமா வாடியோ போகாது, அது அப்படியே சர்வைவ் ஆயிட்டே இருக்கும், ஆனா சாகாது, பலனும் தராது, அதே போல அப்படியே நின்றுட்டே இருக்கும். சோ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அத இந்த வேர்களை வந்து புதிய வேர்களை வந்து நம்ம அதிகமா உற்பத்தி செய்யணும். சோ புதிய வேர்கள் உண்டாவதற்கு மண்ணை வந்து நம்ம நல்லா கண்டிஷன் பண்ணி அதுக்கு நல்ல உரங்கள் கொடுக்கும் போதே வந்து அது வந்து மீண்டும் தெளிந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
1: இப்போ ஒரு தென்னைக்கு வந்து ஒரு வேர் வாடல் நோய் தாக்குதல் இருந்தேன்னு பார்க்கும்போது மற்ற தென்னைகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குமா?

0: பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டெஃபனெட்டிஸ் டிபிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி ரெக்கை பூச்சி, அந்த பூச்சியின் மூலமாகவும் இது பரவுது. இது ஒரு ஃபைட்டோபிளாஸ்மல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த பூச்சி மூலமா எப்படி நமக்கு கொசு கடிச்ச மலேரியா பரவுது, அதே போல இந்த பூச்சியின் மூலமாகவும் இந்த நோய் வந்து மற்ற மரங்களுக்கு பரவுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒரு பூச்சி மருந்து அடிக்கும் போது இந்த பூச்சியை கட்டுப்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்தலாம், அந்த வேர்களை வந்து நம்ம இன்னும் அதிகமாக புதுசாக இன்டியூஸ் பண்ணும்போது மரம் வந்து அந்த நோயில தாக்குதல்லிருந்து விடுபட்டு அது மறுபடி பலன் அளிக்க ஆரம்பிக்கும்.
1: அப்ப என்ன சொல்றீங்க மேடம், இப்ப வந்து நம்ம அந்த வேர்களுக்கு வந்து நல்ல அந்த மண்ணை வந்து நல்ல கிளறி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும்னு பார்க்கும்போது அந்த நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: ஆமா, நிச்சயமா. தென்னையில அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இலை அழுகல் நோய், குருத்தழுகல் நோய் இதெல்லாம் இருக்கும். இப்போ விவசாயிகள் வந்து தென்னங்கன்றுகள் வாங்கி நட்டுருப்பாங்க, நட்டு கொஞ்ச நாளையில அந்த தென்னங்குருத்து வந்து ஒரு மாதிரி அழுகின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இழுத்து பார்த்தாலே ஈஸியா வந்துடும் அந்த குருத்து. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன துர்நாற்றம் இருக்கும், அது அந்த பாக்டீரியல் இதுங்கிறதுனால அந்த அழுகல் நோயில வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து சிஓசி அப்படிங்கிற மருந்த 1 லிட்டருக்கு 2 கிராம்ஸ் அப்படிங்கிற விதத்துல வச்சு அந்த குருத்து பகுதியில வந்து விடும்போது இதை கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: அது வந்து இளம் கண்டென்ட் பார்க்கும்போது எத்தனை வயது வர உள்ள அந்த கன்றில் அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும்?
0: நட்டு 3 இயர்ஸ் வரையும் இந்த பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இலை அழுகல் அப்படிங்கிற நோயும் இருக்கு. அது வந்து வளர்ந்த மரங்கள்லயும் மேல இலை அழுகல் வரும். சோ அதுக்கு வந்து நம்ம 300 மில்லி தண்ணியில 2 மில்லி இந்த ஹெக்ஸாகோனசோல் மருந்த மிக்ஸ் பண்ணி நம்ம கிரௌன்ல ட்ரென்சிங் பண்ணும்போது, அதாவது குருத்துல மருந்து கலந்து விடும்போது அது தெளியும்.
1: இது போக பார்க்கும்போது இந்த பூச்சிகள்னால வந்து எந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இந்த தென்னையில ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு?
0: தென்னையில பூச்சிகள்னு பார்க்கும்போது காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இது ரெண்டும் வந்து அதிகமா சேதத்தை ஏற்படுத்துது. இப்போ காண்டாமிருக வண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய தாக்குதல் வந்து நம்ம தூரத்துல இருந்தே பார்க்கும்போது தெரியும், கத்திரி வச்சு வெட்டினது போல அந்த மட்டைகள்ல வந்து வெட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரங்க் போர்ஷன்ல தண்டு பகுதியில வந்து சில துளைகள் இருக்கும். இது கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம மெக்கானிக்கலா மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன பப்பட கம்பி மாதிரி சின்ன கம்பிகளை வந்து அந்த தண்டு பகுதியில உள்ள விடும்போது ஹூக்கிங் மெத்தட்னு சொல்லுவோம். அது வந்து அடல்ட் பீட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வண்டுகளை கவர்ந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மட்டை இடுக்குகள்ல எல்லாம் வந்து நாப்தலின் பால்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு வைக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இமிடா குளோபிரைட் இந்த மாதிரி மருந்துகளை வந்து பஞ்சில நனைச்சு நம்ம சீல் பண்ணி பாலித்தீன் பேக்ல சின்ன ஹோல்ஸ் போட்டு வைக்கும்போது அதனுடைய அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த வண்டுகள் வந்து தாக்குதல் குறைவா இருக்கும். இது போக நம்ம எப்பவுமே தென்னந்தோப்பை வந்து ரொம்ப சுத்தமா வைத்திருக்கணும். பச்சை சாணம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது தென்னைக்கு. சாணம் பயன்படுத்தும் போது அதுல மெட்டாரைசியம் அப்படின்னு சொல்ற உயிர் உரத்தை பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட வந்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது இந்த காண்டாமிருக வண்டு வந்து தாக்குதல் இருந்து நம்ம தென்னையை காப்பாற்றலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மரங்களை வந்து சேதப்படுத்தக்கூடாது. ஆக்கத்தையோ வெட்டத்தையோ வெட்டி வைக்கும் போது அதுல இருக்கிற ஸ்மெல்லுக்கு பக்கத்துல உள்ள வண்டுகள் எல்லாம் வந்து ஈஸியா நம்ம மரங்களை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
1: என்னன்னா நம்ம அந்த ஓலைகள் வெட்டிட்டு அந்த ஆக்கத்தையாகட்டும் அந்த வெட்டு கத்தியை வந்து நம்ம அப்படியே சில விவசாயிகள் வந்து வெட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து நம்ம அதை திரும்ப எடுக்கும்போது அதுல வந்து சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அது மூலம் வந்து அந்த வண்டுகள் வந்து உள்ள போக வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா, ஓலை வெட்டும் போதுமே 1 அடி நீக்கி தான் வெட்டணும், அப்பதான் அந்த மெயின் தண்டு வந்து பாதிப்பு அடையாம இருக்கும்.
1: தேங்காய் வெட்டமும் கூட வந்து அந்த ஓலைகளை வெட்டமா வந்து நம்ம கவனமாட்டு வெட்ட வேண்டியிருக்கும்.
0: நிச்சயமா. தென்னையில அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கூன் வண்டு, இதனுடைய தாக்குதலும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. காண்டாமிருக வண்டனுடைய தாக்குதல் வந்து ஈஸியா பார்த்தா நமக்கு தெரியும், ஆனா அந்த சிவப்பு கூன் வண்டு வந்து தண்டுல மட்டும்தான் உள்ள துளைச்சு போய், இல்ல மட்டையினுடைய இடுக்குல அப்படி துளைச்சு உள்ள போய் இருக்கும். உள்ள இருந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும், அது உள்ள இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கும். குறிப்பிட்ட சமயத்துல வந்து திடீர்னு அந்த மரம் வந்து காஞ்சி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி.
1: இப்ப ஆரம்பத்துலன்னு பாக்கும்போது இந்த சிவப்பு கூன் வண்டு உள்ளே இருக்கும் தெரியாது, ஆனா அந்த மரம் வந்து நல்ல வளர்ச்சியோட இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமா, அதனால இந்த சிவப்பு கூன் வண்டு வந்து நம்ம அந்த ட்ரங்க் ரீஜனை வந்து தட்டி பார்க்கும்போது தொப்பு தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது அப்படி கேட்டுச்சுன்னா உள்ள வந்து அந்த வண்டு அதிகமா துளையிட்டு உள்ள அது சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிவப்பு கூன் வண்டு வந்து சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது மரங்கள் வந்து நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா உள்ள இருந்து வந்து அது உள்ள ஃபுல்லா அதை காலி பண்ணிட்டே இருக்கும்,
1: அந்த சக்கையை வந்து உறிஞ்சு எடுத்துட்டே இருக்கும்.
0: ஆமா, சிவப்பு கூன் வண்டை வந்து கட்டுப்படுத்த நம்ம ரெகுலரா செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம தோட்டங்கள்ல போகும்போது ஏதாவது சின்ன துவாரங்கள் மரத்தண்டுகள்ல இருக்கான்னு பாக்கலாம், அதுல இருந்து சின்ன எக்ஸுடேட் மாதிரி வரும், அதனுடைய எச்சங்கள் எல்லாம் வெளியே வரதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அதை உடனே வந்து அதுக்குரிய இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்தி நம்ம அந்த வண்டுகளை வந்து

0: கவர்ந்தெழுத்து அளிக்கலாம். ஒரு மரத்துல இந்த தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த மரத்தை வந்து வெட்டி அப்புறப்படுத்துமோ, அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய பியூப்பா எல்லாம் வந்து அதுல இருக்கிறதுக்கு சான்ஸ், அதனுடைய எச்சம் மட்டும் இல்ல அதனுடைய பருவங்கள், இப்போ இந்த லார்வா பியூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுப்புழு பருவம் புழுப்பருவம் எல்லாம் அதுல இருக்கும். சோ அதையும் வந்து நம்ம முற்றிலுமா அழிக்கும் போதுதான் மற்ற மரங்கள் வந்து பாதிக்கப்படாம இருக்கும்.
1: அப்ப அந்த தென்னை மரத்தை சுற்றிலும் பார்க்கும்போது நம்ம சுத்தமா வச்சாலே வந்து இந்த புழு பூச்சிகள் வந்து வராம வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: ஆமா நிச்சயமா.
1: இது போக வந்து பல பயிர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி நோய் பூச்சி தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு?
0: பல பயிர்கள்லையும் நிறைய பூச்சிகள் வந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நம்ம இப்போ நம்ம மாவட்டத்துல மா வந்து இரண்டு சீசன்ல வந்து பூக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை நமக்கு இருக்கு. ஸோ இந்த மா மரங்கள்ல வந்து ஜாசிட் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்,

0: வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும்.
1: அப்ப அந்த தென்னை மரத்தை சுற்றிலும் பார்க்கும்போது நம்ம சுத்தமா வச்சாலே வந்து இந்த புழு பூச்சிகள் வந்து வராம வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
0: ஆமாம், நிச்சயமாக.
1: இது போக வந்து பல பயிர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி நோய் பூச்சி தாக்குதல வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு?
0: பல பயிர்கள்லையும் நிறைய பூச்சிகள் வந்து தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நம்ம இப்போ நம்ம மாவட்டத்தில் மா வந்து இரண்டு சீசனில் வந்து பூக்கக்கூடிய சீதோஷ நிலை நமக்கு இருக்குது. ஸோ இந்த மா மரங்களில் வந்து ஜாசிட் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பூச்சிகள் வந்து பூக்கும் தருவாயில் அதிகமாக அதனுடைய தாக்குதல் இருக்கும். அப்போ அதில் வந்து பூக்கள் வந்து அதிகமாக தொளிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு அந்த நேரம் வந்து நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறது மூலமாக அதை கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்வீவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த வண்டுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம அந்த கோழிக்குண்டு அளவில் காய் பிடித்தம் இருக்கும்போது மாவில் வந்து நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறதன் மூலமாக அதை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் ஜென்ரலாக பூச்சிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள். அப்போது சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இலைகளில் தண்டுகளில் எல்லாம் சாறை உரியும் போது இலைகளெல்லாம் வந்து அப்வர்ட் கப்பிங் டவுன்வர்ட் கப்பிங் சொல்லுவோம். இலை வந்து அப்படி ஒரு மாதிரி சுருண்டு போய் காணப்படும். ஸோ அதுக்கு வந்துட்டு சிஸ்டமிக் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து முழுமையாக அதை கட்டுப்படுத்தலாம், அது சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த கடித்து சாப்பிடக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த புழுக்கள் வண்டுகள் இதெல்லாம் வருது அந்த கேட்டகரியில். ஸோ அதுக்கு வந்து கான்டாக்ட் பெஸ்டிசைட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: இப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது தோட்டக்கலை பயிர்கள் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை முறைகள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க மேடம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இனி கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்குது.
4: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறது ஒரு அடிப்படையாக அமையும்.
3: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
4: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவில் போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது. வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்ம

0: ஏற்படுத்திடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்தை உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி.
1: இனி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல் கேட்கலாம்.
3: தம்பி, காலையிலே வயலுக்கு போனா காய்கறி எல்லாம் பறிச்சு சந்தைக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய வழியாப்பா இது?
4: ஆமாக்கா, இப்ப வந்து காய்கறியினுடைய விலைன்னு பார்க்கும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதனால காய்கறிகள் எல்லாம் பறிச்சு நேர சந்தையில கொடுத்துட்டு வார வழியாக்கா. ஏக்கா கொஞ்சம் மாறுதில்லுங்க.
3: பாத்தியா தம்பி, உங்ககிட்ட பேசிட்டு வரக்கூடிய வண்டியை கூட கவனிக்காம நின்றுட்டு.
4: பாத்தீங்களாக்கா, முன்னாடி வந்து பைக்கு, காரு, பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, இப்ப பாருங்க விதவிதமாட்டு எலக்ட்ரிக் வண்டி போகுது, பெரிய பெரிய கார்கள். பாத்தீங்களாக்கா, கொஞ்சம் மாறி நில்லுங்க.
3: ஆமா தம்பி, இப்ப உள்ள காலத்துல தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப நம்மளுடைய மக்களும் நிறைய விதமான விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கோம்னு வச்சுக்கேன், அவங்க புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நம்மளுடைய அரசு வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இது விவசாயத்தை பொறுத்த அளவுல இந்த சிறு குறு விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை அவங்க சந்தைப்படுத்துறதுக்கு அதுக்கான ஒரு விஷயங்களை நம்மளுடைய அரசுக்கு நம்ம அதை கொண்டு போனா அவங்க வந்து அதுக்கு சில சர்டிபிகேஷன் எல்லாம் எடுக்க சொல்லி சிறு குறு விவசாயி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கறாங்க. இதன் மூலமா நாம சில குடிசை தொழில் முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் பண்ணலாம்ப்பா.
4: கண்டிப்பாக. யந்திரிமக்க வந்து இப்ப வந்து பெரிய நிறுவன தொழிற்சாலைகள் கூட வந்து பைக்கு, காரு, எலக்ட்ரிக் காரு இந்த மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த புதிய புதிய கார்களை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போலதான் வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க. அதே இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தினம் கூட கொண்டாடுறாங்க.
3: என்ன தம்பி சொல்ற, இந்த சிறு குறு விவசாயிகளினுடைய தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம விழா எடுக்கிறோமா?
4: கண்டிப்பாக்கா. ஏன்றிமாக்கா, இப்ப அந்த ஜூன் 27 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் சொல்லிட்டு ஒரு கொண்டாடுறாங்க. அது வந்து சிறு குறு தொழில் செய்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து பல நிறுவனங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த பொருட்களை வந்து கொடுக்கறாங்க.
3: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்கு விவசாய இடுபொருட்கள் சார்ந்த வேளாண் உபத்தொழில்கள் நிறைய இருக்கு. இந்த தொழில நாம மதிப்பு கூட்டி வைக்கலாம், அதை வந்து அப்படியே நேரடியாட்டும் அதை பேக்கிங் பண்ணி சந்தைப்படுத்தி வைக்கலாம். இதை தவிர நிறைய குடிசை தொழில்கள் மாதிரி அதே தொழில்களை நாம வந்து அதை பேக் பண்ணி அதை வந்து நம்ம சிறு கடைகள் மூலமாட்டு

0: நம்ம கொடுத்து ஆரம்பத்துல நம்ம MSME அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமா ஒரு சர்டிபிகேஷன் வாங்கி அந்த தொழிலை நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கேன். நாள் ஆக ஆக அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடைந்து அதை ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம கொண்டு போறதுக்கான நிறைய வழிவகைகள் நம்மளுடைய அரசு கொடுக்குதுன்னு சொல்ற அப்படிதானப்பா?
1: கண்டிப்பாக நன்றி மக்கா. இப்ப வந்து பெரும் தொழில் நிறுவனங்களை விட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து அதிக வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்கள் செய்கின்ற தொழில்களை பார்க்கும்போது தனித்திறன் மற்றும் ஆக்கப்பூர்வ திறனை வந்து வளர்த்திட வந்து இவங்க செய்யறாங்க. உலக அளவில் கூட வந்து அனைத்து நிறுவனங்களில 90% அதிகமான முறைசார நிறுவனங்களை விட சிறு குறு நிறுவனங்கள் இருக்கிறது. 70% வந்து இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான் வந்து உற்பத்தி பண்ணி அந்த பெரிய நிறுவனங்களுக்கு கொடுக்கறாங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். அதாவது சின்ன வேலைகளை நாம செய்து பெரிய தொழிற்சாலைகளுக்கு நாம கொடுக்கறோம், அதுல நிறைய அடிப்படை தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. இதனால நிறைய மக்கள் வந்து இதன் மூலமா நன்மை அடைறாங்கன்னு சொல்லலாம்லப்பா?
1: கண்டிப்பா சொல்லலாம் யந்திரி மக்கா. இப்ப வந்து குறைந்த மூலதனத்துல வந்து அவங்க அந்த தொழிலை செய்து அவங்களுக்கு நிறைவான வருமானத்தை வந்து கிடைக்கிறது. அந்த வருமானத்தை தவிர வந்து அவங்க நிறைய தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாமா?
0: கண்டிப்பா தம்பி.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்
3: தொடர்ந்து பசு சினைக்கால பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணிநிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள்.
4: இப்ப இந்த பசு நம்ம சினை ஆக்கியாச்சு, 18 மாசத்துல சினை பிடிக்குது. சினை ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அடுத்த மாதத்துல இருந்து நம்மளுக்கு மாசி அடிக்காது. மாசி அடிக்கலன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு நீங்க நினைச்சா ஒரு டாக்டரை வச்சு கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முந்தைய டெஸ்ட் பண்ணக்கூடாது. 4 மாதம் கழிச்சு கால்நடை மருத்துவரை அணுகி அதை டெஸ்ட் பண்ணா அது சினன் பண்ணா அதுக்கு போஷாக்கான சமச்சீர் உணவு கொடுத்து வளர்க்கணும். கால்சியம் கொடுக்கணும் முக்கியமா. முக்கியமா அது குட்டி ஈனுற வரை நீங்க கால்சியம் கொடுக்கலாம். தென் மினரல் மிக்சர், தாது உப்பு. தாது உப்பு மிக மிக முக்கியம். சாதா காலங்களிலும் கொடுக்கலாம், சினை காலங்களில் தாது உப்பு கொடுக்கலாம். அதாவது பேலன்ஸ்டு மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அதில் காணப்படும். அது நீங்கள் கொடுத்து குட்டி இன்றைக்கு முந்தின நாள் வரை நீங்கள் தாது உப்பு கொடுக்கலாம். இந்த உப்பு சிலவங்க இந்த சால்ட் லிக் அது பற்றாக்குறையினால சில நோய்கள் வரும். அதை நம்ம கட்டி போட்டு அதை அந்த மாடு வந்து கடிக்கும். உடம்புக்கு தேவையான உப்பு வந்து கிடச்சிரும். அதுக்கு பேர் சால்ட் லிக். அது வெளியில் கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கி போடலாம். இப்படி நீங்க ஒழுங்கா உணவு கொடுத்து சமச்சீர் உணவு கொடுத்து வளர்த்தீங்கன்னா அது புரோட்டீன்ஸா இருக்கட்டும், ஃபேட்டா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸா இருக்கட்டும், சமச்சீர் உணவு, பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன், தாது உப்பு, இதெல்லாம் ஒழுங்கா நீங்க கொடுத்து வளர்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கண்டை நீங்க பெறலாம்.
3: அமைப்பில் உதவி ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
5: நாளை மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோகோ சாகுபடி நேர்மையத்தில் பங்கேற்கிறார் நித்திரவிளை கே பத்மநாபன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய

0: ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதித் தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 8 மணி.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பட்டாம்பூச்சிகள்.

செல்ல குழந்தைகளை, உங்கள் திறமைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். 260-240 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 290-7222. இது கூடவே இணைப்பெண்ணாக 04652 என்ற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257039.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

நம்ம வீட்டு பட்டாம்பூச்சிகள்லாம் இப்போ நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, படிச்சுட்டே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய லட்சியத்தை வச்சுருப்பாங்க. எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது நான் நேரத்தை அது சொன்னேன்ல, அப்போ நான் அன்றைக்கி இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் வித்தியாசமாக யோசித்து யோசித்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வில் அம்பு மாதிரி தான், குறி வச்சா கரெக்டாக நம்ம அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்லேயே படிச்சுட்டே இருக்கணும் எப்பவும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை படிக்கும்போது புரிஞ்சு படிச்சுக்கணும். அதாவது லைட்டாக படிச்சுட்டு விட்டுடலாம் அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தெளிவாக புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா எப்போ, அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அது மனசில் ரொம்ப புரிஞ்சு போயிடும். சரி, இப்போ ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்திருக்காங்க, நான் பேசியே ஆவேன் சொல்லிட்டு யார் இங்கேருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கேருந்து? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க இங்கேருந்து? கொஞ்சம் சத்தமாக பேசுங்களேன். யாரு? சரி, என்ன சொல்ல போறீங்க நமக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில்? ஹலோ, பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன பேசணும்னு தெரியல அப்படின்னு ஃபோனில் லைன்லேயே உட்காந்துருக்காங்க குட்டீஸ். சரி, நம்ம அடுத்த குட்டீஸுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றிங்கண்ணா.

0: நாம இப்போ ஒரு குட்டிஸ்ட்டை பேசலாம். யார் இங்கேருந்து கேட்டுடலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கேருந்து? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில? எத்தனை திருக்குறள் வச்சிருக்கீங்க கைவசம்? பத்து வச்சிருக்கீங்களா? படபடன்னு சொல்லுங்க கேப்போம்.
1: அல்லவே செய்ய அரண்மர்கள் நல்ல நாடியினே சொல்லி நட்டி வைத்து கேட்பார்
0: வாழ்த்துக்கள்மா. என்ன படிக்கிறீங்க? வாழ்த்துக்கள். நன்றிமா. நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகளும் இதே மாதிரி நிறைய திறமைகள் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்தை அப்படி கற்றுக்கிட்டு பார்க்காம சொல்கிறது, நிறைய கதைகள் சொல்கிறது, அதுக்கப்புறம் படித்த விஷயங்களை ஞாபகமாக மறக்காமல் பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய திறமைகள் பிள்ளைகள்கிட்ட இருக்கும். இந்த திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 260-240 மற்றும் ஒரு தொலைபேசியின் 2907-7222. இது கூடவே இணைப்பு என்ன சேர்த்துக்கோங்க, 046652. சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வந்து அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னீங்கன்னா 8903257039 என்ற எண்ணுக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லிட்டீங்க. சரி, யார் பேசுறீங்க இங்கிருந்து? பேசுறது தெளிவாவே கேட்க மாட்டேங்குதே. சரி, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள். நீங்களும் திருக்குறள் தானா? சரி சொல்லுங்க, கேப்போம் சொல்லுங்க கேப்போம். நன்றி, நன்றி, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க? தேர்ட் படிக்கிறீங்க. சரி, நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.

0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்றது எனக்கு கேக்குது, ஆனா நீங்க வாய் திறந்து சொன்னாதான் கேக்கும். மனசுக்குள்ள சொன்னா எனக்கு எப்படிங்க கேக்கும்? வணக்கம், யார் பேசுறீங்க? நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: சரி, நீங்க அமைதியா பேசுறது எனக்கு சத்தியமா கேட்கல. பாட்டு கேட்கலாமா? நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com.

தொலைபேசி எண் மீண்டும் 044249684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் AGNCHN1@gmail.com.

0: நம்ம கூட ஒரு குட்டிஸ் பேசுறதுக்காக காத்திருக்காங்க. இங்க இருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, இங்க இருந்து?
1: வர்ஷிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: ரீட் பண்ண போறேன்.
0: சொல்லுங்க.
1: Beyond the universe.
0: Hmm.
1: I dream of flying beyond the earth.
0: Hmm.
1: Among the planet and the countless stars.
0: Mm-hmm.
1: I would stop by the red planet Mars.
0: Oh.
1: He was dream of a home away from home. Fly on toward the Saturn with his sun and moons. In a support by universe marbles.
0: Hmm. ரொம்ப ரொம்ப அழகா வாசிச்சீங்கம்மா. என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சரிங்க, நல்லா படிப்பீங்களா?
1: ஆமா.
0: சரிம்மா, வாழ்த்துக்கள்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
2: இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது திருக்குறள் சொன்னாங்க, அவங்க புக் பார்த்து ரீட் பண்ணாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்வங்கள் தான் அவங்கள ஒரு நல்ல ஒரு வழி நடத்தி கொண்டு போகும்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அத்தனை குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இதோட நிகழ்ச்சி நிறைவு பெறுதுங்க. பண்பலையில் இதுவரை பவனி வந்தது பட்டாம்பூச்சிகள் நேரலை.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
2: இலக்கிய சுடரில் குமரி மாவட்டத்து பழமொழிகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை உதவி பேராசிரியர் பி விஜிலா ஜாஸ்மின் பிளவர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலக்கிய சுடர் நிகழ்வில் குமரி மாவட்டத்தில் பேச்சு வழக்காற்றில் பேசப்பட்டு வருகின்ற பழமொழிகள் குறித்து காண்போம். பழமையான மொழிகளே பழமொழிகள். பேச்சு மொழி வழக்காற்றில் இப்பழமொழிகள் அதிகமாக காணப்படுகின்றன. மொழி என்பது கருத்து விளக்க ஊடகமாகும். இலக்கியத்தில் இரு வடிவங்கள் காணப்படுகின்றன. ஒன்று எழுத்திலக்கியங்கள், மற்றொன்று எழுதா வாய்மொழி இலக்கியங்கள்.

பூங்குழி இலக்கியங்கள் மக்களின் பண்பாட்டு செல்வங்களாக போற்றப்படுகின்றன. அவ்வகையில் குமரி மாவட்டத்தை சார்ந்த வாய்மொழி வழக்காற்றில் இடம்பெற்றுள்ள பழமொழிகளினுடைய சிறப்புத்தன்மைகளை காண்பதாக இந்நிகழ்வு அமைகிறது. பழமொழிகளை குறிப்பிடுவதற்கு 34க்கு மேற்பட்ட சொற்கள் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுவர். அவற்றில் ஸ்லோகம் அப்படிங்கிற சொல்லும் ஒன்று. இந்த ஸ்லோகம் அப்படிங்கிற சொல்லினுடைய திரிவாக சொலவச் சொல் அப்படின்ட்டு குமரி மாவட்ட மக்கள் பழமொழிகளை வழங்குகின்றனர். மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் வழங்கப்படுகிறது. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்பது இவ்வட்டாரத்தில் வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு பழமொழி ஆகும். இங்கு மூத்தோர் சொல் என்பது பழமொழிகளை குறிப்பிடுகின்றது. பழமொழிகளினுடைய தன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் சொல்ல வந்த ஒரு கருத்தை, நம்ம என்ன கருத்தை வந்து புரிய வைக்க போறோமோ அந்த கருத்தை ஆழமாக சொல்வதற்காக. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்ட்டு ஒரு பழமொழி நம்ம குமரி மாவட்ட வழக்காட்டுல இருக்குது. அதாவது ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னா, நம்ம செலவு செய்யும் போது சிக்கனமாக அதை செலவு செய்யணும் அப்படிங்கறத குறிப்பிடுவதற்காக இந்த பழமொழிய வளர்க்கிறாங்க. அதோடு ஒரு ஒற்றுமை உடைய ஒரு சொல்லை, ஆத்துல போடும் போது எவ்வளவு போட்டாலும் நமக்கு அது எங்க போகுது அப்படின்னே தெரியாது, கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம செல்வத்தையும் நம்ம கரைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கட்டத்துல அது காணாம போயிரும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த பழமொழிய பேசுறாங்க. இவ்வாறான பல பழமொழிகள் குமரி மாவட்ட வழக்காற்றில் காணப்படுகின்றன. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட பழமொழிகள் இந்த வட்டாரத்தில இருந்து வட்டார பேச்சு மொழி வழக்காட்டில் காணப்படுது. இதுல இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன பகுதியாக குமரி மாவட்ட பழமொழிகள்ல தமிழ் மாதங்கள் குறித்தும் காலநிலை குறித்தும் பருவநிலை குறித்தும் எந்த மாதிரியான பழமொழிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலநிலை சார்ந்த பழமொழிகள் 40க்கும் மேற்பட்ட பழமொழிகள் இந்த வட்டாரத்தில் காணப்படுகின்றன. குமரி மாவட்டத்தினுடைய அதோட சுற்றெல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூணுல ஒரு பங்கு மலைப்பகுதி, அதுக்கப்புறம் நிறைய ஆறுகள் இருக்குது. அந்த ஆறுகள் பாயக்கூடிய காரணத்தினால நல்ல பயிர்வளம் உடைய ஒரு பகுதியாக நம்ம குமரி மாவட்டத்தை பார்க்கிறோம். ரப்பரும் வாழையும் வயலும் மரச்சீனியும் தென்னையும் பலாவும் ஆசினியும் தேக்கும் செழிப்பாக வளரக்கூடிய பகுதியாக குமரி மாவட்டம் காணப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் ஆவணி முதல் ஆடி வரையுள்ள 12 மாதங்களையும் ஓர் ஆண்டாக கொண்டாடி வருகின்றனர். ஆவணி மாதம் 1 தேதி கைநீட்டம் கொடுக்கக்கூடிய வழக்கம் கூட இந்த பகுதியில காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒவ்வொரு மாதத்திலையும் பெய்யக்கூடிய மழை குறித்தும் அடிக்கக்கூடிய வெயிலின் அளவு குறித்தும் இங்குள்ள பழமொழிகள் வந்து பதிவு செய்கின்றன. கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை கோடை மழை என்றும், பங்குனி மாதம் பெய்யக்கூடிய மழையை படுமழை என்றும், சித்திரை மாதத்தில் மழையை வித்தெடுத்தான் மழை என்றும், வைகாசியில் பெய்யக்கூடிய மழையை பெருமழை என்றும் இங்குள்ள பழமொழிகள் பதிவு செய்து வைத்துள்ளன. பங்குனி மாதம் படுமழை பெய்தவுடன் கிழங்குகளையும் பயிர்களையும் நடவு செய்வர். சித்திரை மாதம் பெய்யக்கூடிய வித்தெடுத்தான் மழையில் நெல் நாற்றுகளை பிடுங்கி பெயர்த்து நடவு செய்வர். கடல் வளமும் வயல் வளமும் பெருகிய இம்மாவட்டத்து மக்களின் சிந்தனையில் மழையும் நெல்லும் மரமும் மீனும் திருமணமும் சிறப்புடன் காணப்படுகின்றன. வைகாசி மாதம் பெய்யா பெருமழை என்று அந்த மழையை குறிப்பிட்டனர். வைகாசி மாதம் மழையானது பொய்த்து விட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு பழமொழி வாயிலாக கூறி வைத்துள்ளனர். வைகாசி மாதம் மதிப்பிறந்த 4 காலன்று பெய்யா பெருமழை பெய்யாவிடில் ஏரையும் கலப்பையும் இறப்பில் செருகி ஏரி குளமெல்லாம் வெட்டி எள்ளு விதைக்கணும் என்று பழமொழி கூறுகின்றது. வைகாசி மாதம் மதிப்பிறந்த 4 என்பது இளம்பிறை தோன்றும் நாளே 4 ஆகும். அன்று பெருமழை பெய்யாவிட்டால் நஞ்சை பயிரை விடுத்து புஞ்சை பயிர் செய்க என்று அறிவுறுத்துகின்றனர். ஆனி மாதமும் ஆடி மாதமும் விட்டுவிட்டு பெய்யும் சிறு சாரல் மழையினை ஆனியும் ஆடியும் ஆத்தலும் தூத்தலும் என்றனர். இவ்விரு மாதங்களிலும் எப்போதும் சிறு மழை பெய்து கொண்டே இருக்கும், அதனால் வேலை செய்ய முடியாது. அதனாலதான் ஆனியும் ஆடியும் தேடி வைத்து தின்னாதவன் தேச வழி போவான் என்று கூறி வைத்தனர். ஐப்பசி மாதம் பெய்யும் மழையை அடமழை என்றும், கார்த்திகை மாதம் பெய்யும் மழையை கனமழை என்றும், கார்த்திகை மாதம் விளக்கு வச்சா மழை கிழக்கே என்றும் மழையின் அளவினை குறிப்பிட்டுள்ளனர். தமிழகத்தின் இதர பகுதிகளில் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை என்றொரு பழமொழி உள்ளது. இவ்வாய்வு களத்தில் மார்கழிக்கு பின் மழையும் இல்லை, மன்னனுக்கு பின் குடையும் இல்லை என்ற பழமொழி வழங்கப்படுகிறது. மார்கழி மாதம் மழை பெய்தாலும் பெய்யும், பெய்யாமல் பொய்த்து வெப்பம் மிகுந்தாலும் மிகும் என்ற ஐயத்தினை மார்கழி மண்ணுருக காய்ந்தாலும் காயும் பொன்னுருக பெய்தாலும் பெய்யும் என்ற பழமொழி கூறி விளக்கினர். மாசி மாதம் பனிக்காலமாகும். இக்காலத்தில் மழை பெய்தால் மழைக்கரு அழியும் என்பதை மாசியில் பெய்தால்

அழைக்கரு அழியும் என்ற பழமொழியின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். இடி, மின்னல், காற்று இம்மூன்றும் மழைக்கான அறிகுறிகளாகும். எத்திசையில் மின்னலோ இடியோ ஏற்பட்டால் காலநிலை எவ்வாறு அமையும் என்பதையும் பண்டை தமிழர் அறிந்து வைத்துள்ளனர். பொழுது முகத்தில மின்னுது என்பது ஒரு பழமொழியாகும். பொழுது முகம் என்பது குமரி மாவட்ட வழக்காற்றில் கிழக்கு திசையை குறிப்பதற்கு பயன்படுத்தும் சொல்லாகும். கிழக்கு திசையில் மின்னல் மின்னினால் மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. மாடு சிரிச்சான் மூல முழங்குது, கன்னியாகுமரி மூல முழங்குது என்பனவும் மழை குறித்த பழமொழிகளாகும். மாடு சிரிச்சான் மூல என்பது வடமேற்கு திசையாகும். வடமேற்கு திசையில் மின்னல் ஏற்பட்டால் மழை பெய்யாது, அதனால் பயிர்கள் அழிந்துவிடும். எனவே வாடிய பயிர்களை உண்பதற்கு மாடுகள் தயாராக இருக்குமாம். அதனால்தான் அந்த திசைக்கு மாடு சிரிச்சான் மூல அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லியிருக்கிறாங்க. கடலில் அலையடிக்கக்கூடிய வேகத்தை வைர்த்தும் கடல் அலையின் அளவை வைர்த்தும் மழையினுடைய அளவை குறிப்பிட்டுள்ளனர். முட்டத்து கடல் அடிச்சா முத்தத்துல மழை அப்படிங்கிறது பழமொழி. முட்டம் கடல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கடல் அலை அடித்தால் உடனேயே மழை பெய்யும். இதற்கு நேர் எதிர்மாறாக மிடாலம் என்ற ஊர் பகுதியில் கடல் அலை வேகமாக அடித்தால் மழை இல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு மிடாலத்து கடல் அடித்தால் கிடாரமும் வத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழியை கூறியுள்ளனர். மார்கழி, தை, மாசி ஆகிய மூன்று மாதங்களும் பனிக்காலங்களாகும். குளிரின் கொடுமையை மாசி குளிர் மனையை துளைக்கும் என்றும் தை குளிர் தரையை துளைக்கும் என்றும் கூறி வைத்துள்ளனர். இந்த காலநிலை குறிப்புகளோடு பயிர் சாகுபடி செய்வதற்கான நேரத்தையும் அளவையும் கூட இம்மக்கள் தெரிந்து வைத்துள்ளனர். சித்திரை முதல் பயிரிடும் போகத்தை சம்பாப்பூ என்றும் ஆவணி தொடக்கம் பயிரிடும் போகத்தை கும்பப்பூ என்றும் அழைப்பர். நெற்பயிர் சூழ் கொண்டு பாலோச்சி மணித்திரள காற்று தேவை. நெற்பயிர் சூழ் கொண்டு பால் அடைத்து அது மணியாக திரள காற்று தேவை. சம்பாப்பூ நெல் சீக்கிரத்தில் பாலேந்தி மணி ஏந்திவிடும், ஆகவே சம்பாப்பூ வரப்புல காத்து என்றனர். கும்பப்பூ பாலேந்தி மணி பிடிக்க காலதாமதம் ஏற்படும், ஆகவே கும்பப்பூ மலங்காத்து என்றனர். பிறைச்சந்திரன் வடப்புறமாக சாய்ந்து தோன்றினால் நெல் மகசூல் அதிகம் கிடைக்கும் என்பதை வடக்கே பெறசாஞ்சா வரப்பெல்லாம் நெல்லு என்றும் அந்த நெல்லினுடைய அளவை காலநிலையோடு ஒப்பிட்டு கூறியுள்ளனர். மழையையும் நெற்பயிரையும் ஆராய்ந்த இந்த மக்களிடம் பயிர்கள் குறித்த அறிவும் காணப்படுகிறது. மாசி மாதம் மாமரம் பூக்கும். அதனை உணர்த்துவதற்கு மாசி அறியாத மடையனே மாவைப்பார் என்று ஒரு பழமொழி வாயிலாக கூறுகின்றனர். பங்குனி மாதம் புளிய மரம் பூ பூக்கும், அதனால் பங்குனியில் புளியைப்பார் என்றும் கூறினர். பனை மரங்களையும் பனையேறும் தொழிலாளர்களையும் கொண்டது குமரி மாவட்டம். பனையேறுபவர்கள் அக்காணி எனப்படும் பதநீர் எடுப்பதற்காக பாளைகளை சீவி விடுவர். கார்த்திகை மாதம் அக்காணி அதிகமாக கிடைக்கும் மாதமாகும். இதனை கார்த்திகை கலையம் மறியும் என்றும் கார்த்திகை மாதம் காக்காய் கால் அலம்பும் என்றும் அந்த பதநீரின் அளவை குறிப்பிட்டனர். அதாவது பதநீர் கலையத்தினுள் காகம் கால் கழுவும் அளவுக்கு பதநீர் நிறைந்திருக்கும். இதனை உணர்த்தவே இவ்விரு பழமொழிகளையும் கூறினர். புஞ்சை பயிரான காணம் முளைத்து விட்டாலே பயன் தந்துவிடும், அதற்கு அவ்வளவாக தண்ணீர் தேவையில்லை. இதனை காணம் ரெண்டு இலை எடுத்தா காளக்கொம்பு என்று தெரிவித்துள்ளனர். தென்னை மரம் 5 அல்லது 6 ஆண்டுகளுக்குள் பலன் தந்துவிடும், ஆனால் பனை மரம் வெகு நாட்கள் சென்ற பின்னரே பலன் தரும். இதனையே தென்னை நட்டவன் தின்னுட்டு சாவான், பனை நட்டவனோ பார்த்துட்டு சாவான் அப்படின்ட்டு சொல்லி வச்சிருக்கிறாங்க. விவசாயத்தினுடைய அருமையை உணர்ந்த குமரி மாவட்ட மக்கள் கெட்டு கிடந்தாலும் நட்டுக்கடை என்று அறிவுறுத்தினர். என்றாவது ஒரு நாள் நடவு செய்யக்கூடிய பயிரானது பின்னார் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக பலன் தரும் என்பது அவர்களினுடைய அறிவின் வெளிப்பாடு. மழையின் அளவு பயிரின் அளவு அனைத்தையும் கூறிய மக்கள் மீனினுடைய அளவையும் தெரிந்து வைத்திருந்தனர். எப்போது மீன் அதிகமாக கிடைக்கும் என்பதும் பழமொழிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏனெனில் குமரி மாவட்ட மக்களினுடைய முக்கிய உணவுகளில் ஒன்று மீன். மீன் இல்லாத ஒரு உணவை குமரி மாவட்ட மக்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் எந்த மாதத்தில் எந்த மீன் கிடைக்கும் என்பதையும் பழமொழிகளில் பதிவு செய்துள்ளனர். சித்திரை மாதம் நெத்திலி என்று சொல்லக்கூடிய மீனினமும் குதிப்பு என்று சொல்லக்கூடிய மீனும் அதிகமாக கிடைக்கும், அதனால் சித்திரையில் சிறு குதிப்பும் நெத்தலியும் என்று பழமொழி கூறி வைத்தனர். வைகாசி மாதத்தில் வாழை என்று சொல்லக்கூடிய மீன் அதிகமாக கிடைக்கும், இதனால் வைகாசி மாதம் வழிபாட சாவாளை, அதாவது போற இடத்துல எல்லாம் வாழை மீன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனி மாதம் மீன் வளம் பெருகவோ அருகவோ செய்யலாம், இதனால் ஆனிக்கடல் அருகினாலும் அருகும்
பெருகினாலும் பெருகும் என்று உணைத்தனர். ஏனெனில் இந்த ஆனியாடி மாதங்களில் கடல்களில் புயல் தோன்றுவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. அவங்க செல்ல முடியாத ஒரு சூழல் உருவாகிறது.

0: இதனால் ஆணிக்கடல் அருகினாலும் அருகும் பெருகினாலும் பெருகும் என்று பழமொழி உரைத்தனர். ஆவணியில் புன்னல் அரிசியும் பூவாலன் தேடும் என்பது ஒரு பழமொழி. ஆவணி மாதத்துல நெல்லை அறுவடை செய்து தேடு என்று சொல்லக்கூடிய அந்த தேட்டு மீனோடு சேர்த்து அந்த புத்தரிசியை உணவாக உண்ட பண்பாட்டையும் நாம் பார்க்க முடிகிறது. மார்கழி மாதம் மயங்க மயங்க மீன்படும் என்பது ஒரு மீன் குறித்த ஒரு பழமொழி. மார்கழி மாதம் மயங்க மயங்க அப்படின்னா அந்தி பொழுதுல அந்த கட்டுமரத்துல போறவங்க மீனை பிடிச்சிட்டு அந்தி பொழுதுல கரைக்கு திரும்புவாங்க. அதனால மாலை பொழுதுல மீன் கிடைக்கும் என்பதால் மார்கழி மாதம் மயங்க மயங்க மீன்படும். மயக்கம் அப்படிங்கிறது இங்க சூரியனினுடைய மயக்கம், சூரியன் மறையக்கூடிய பொழுதை சுட்டியுள்ளனர். வேளா என்பது அதாவது பாறை என்று சொல்லக்கூடிய மீனை குமரி மாவட்ட மக்கள் வேளா மீன் என்று அழைக்கின்றனர். இந்த வேளா மீன் திடீர்னு நிறைய மீன்பாடு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மீன்பாடு ஒரு 4-5 நாட்களுக்கு மீன்பாடு அதிகமாக இருக்காது. அதனால வேளாப்பட்ட கடலு வெறுங்கடலு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லி வச்சிருக்கிறாங்க. வடக்கே பிரசாஞ்சா வரப்பெல்லாம் மீன், தெற்கே பிரசாஞ்சா தெருவெல்லாம் மீன் அப்படின்ட்டு இந்த பிறையினுடைய தன்மையை வைத்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மீனினுடைய அளவை சொல்லி வச்சிருக்கிறாங்க. குமரி மாவட்ட பழமொழிகளை பொறுத்த மட்டும் மருத்துவ பழமொழிகள், நம்பிக்கை பழமொழிகள், நாப்பிரட்சி பழமொழிகள், திரிபு பழமொழிகள், கதை பழமொழிகள், இப்படி நிறைய பழமொழிகள் இருக்குது. இந்த பழமொழிகளினுடைய உருவாக்கத்தை மட்டும் சொல்றதுக்கே ஒரு பழமொழி வந்து இந்த வட்டாரத்துல வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது என்ன அப்படின்னா, வாய் பார்த்திருந்தவ பச்சை குத்துனா, வாய் கேட்டுக்கிட்டு இருந்தவா கதை கேட்டுக்கிட்டு இருந்தவா அவிச்சு குத்துனா அப்படிங்கிறது ஒரு பழமொழி. வாய் பார்த்துட்டு இருந்தவா பச்சை குத்துனா, கேட்டுக்கிட்டு இருந்தவா அவிச்சு குத்துனா அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்துல என்னன்னா வயல்ல விளையக்கூடிய நெல்லை வேக வைத்து அதை அப்புறம் கையால உரல்ல குச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உமியெல்லாம் நீக்கிட்டு சமைக்கிறது வழக்கம். அப்போ பக்கத்து வீடுகள் பழைய காலத்துல நம்ம கோட்டை சுவரெல்லாம் கட்டி வீடுகளை மறைக்கிறது இல்ல, அது பாட்டில் திறந்த வழியில வீடுகள் வரிசையா இருக்கும். அப்ப பக்கத்து வீடுகளை சேர்ந்த ரெண்டு பெண்கள் நெல் குத்திக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா சமையல் வேலையை கவனிக்கிறாங்க. ஒருத்தி கதை சொல்லிக்கிட்டே நெல்ல வேக வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை குட்டி சோறு சமைக்கிறா. இன்னொருத்தி அந்த கதையை கேட்டுட்டு இருந்தவ கதை சுவாரஸ்யத்துல நெல் வேக வைக்க மறந்துடுறா. அதனால கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஐயோ நம்ம சோறு பொங்கணுமே அப்படிங்கிற ஒரு நினப்பு வருது. அதனால என்ன பண்றா, பச்சை நெல்லையே குட்டி பச்சரிசி சோறு பொங்கனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரியான சம்பவங்கள், அதாவது ஒருத்தவங்க காரியத்துல கண்ணா இருக்கிறது மத்தவங்க கோட்டை விடுறது, இந்த மாதிரியான சூழல்கள் வரும்போதெல்லாம் இந்த பழமொழியை சொல்றது வழக்கமா இருக்குது. அப்ப கதை பழமொழிகள் குமரி மாவட்டத்துல நிறைய இருக்கு. 50 மேற்பட்ட கதை பழமொழிகள் காணப்படுகின்றன. இந்த கதை பழமொழிகள் அத்தனைக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. இது மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கும். அந்த சம்பவத்தை என்ன பண்ணிருவாங்கன்னா ரெண்டு வரிக்குள்ள அதை அடக்கிடுவாங்க. வாய் பார்த்திருந்தவ பச்சை குத்துனா, கேட்டிருந்தவ அவிச்சு குத்துனாங்கிற கதை மாதிரி நிகழ்வை செவிமடுத்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: இதுவரை இலக்கிய சுடரில் குமரி மாவட்டத்து பழமொழிகள் உரை வழங்கினார் தமிழ்துறை உதவி பேராசிரியர் பி விஜிலா ஜாஸ்மின் ஃபிளவர் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் டிவி ஷஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் தேனமுது தொடருக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க ஷஹானா அவர்கள். வணக்கம் ஷஹானா.
3: வணக்கம் மேம்.
2: நீங்க பேசும்போது ஆரம்பத்துல சொன்னீங்க மலை பெயர்ப்புகளை நான் பார்த்தேன், அதனால பாதிக்கப்பட்டேன். ஆனா அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு நான் வந்து ஒரு போராளியோ இல்ல சமூக ஆர்வலரோ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க.
3: ஆமா.
2: ஆனா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியாமலே சிறந்த சமூக ஆர்வலரா வளர்ந்துட்டு வர்றீங்க.
3: தேங்க்யூ.
2: இப்போ ஒரு இளம் படைப்பாளரா எழுதிட்டு வர்றீங்க, அதுவும் கவிதை எழுதுற ஆர்வத்துல கவிதைகள் மட்டும் கொடுத்துட்டு வர்றீங்க. உங்களுடைய கவிதை தொகுப்ப ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அடுத்த தலைமுறை மக்கள் வந்து இதை படிக்கும் போது அவங்களுக்கும் அது என்ன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும், அது இப்போதைக்கு நீங்க அதை யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
3: வச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரை காலத்தை காட்டும் கண்ணாடி வந்து இலக்கியம் தான். அந்த அயர்ல நடந்த சம்பவங்கள் கூட அந்த காலகட்டத்தை சரியா பிரதிபலிக்காது. ஆனா இலக்கியங்கள் வந்து அந்த காலத்து கட்டத்தை வந்து இந்த ஆண்டுல எழுதுனது இந்த ஆண்டுல எழுதுனதுன்னு கரெக்டா பிரதிபலிக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாரதி தான். அந்த காலத்துல ஜாதி கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப பாரதி எழுதுறாரு, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றதோர் பூனை அவை பேருக்கு

0: மஞ்சள் நிறம் ஆகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ. இந்த நிறம் சிறிதென்று இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்ப அந்த காலத்துல நடந்த ஜாதி கொடுமைகள் வந்து நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுது இல்லையா? அந்த காலகட்டத்தோட விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுல கண்ணாடி மாதிரி அப்படி தெரியுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து நல்ல முறைகள் 50 ஆண்டுகள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாட்டாங்களா தெரியாது, நான் ஆசைப்பட்டேன் இருக்க கூடாது. எல்லாரும் படிச்சிருக்கணும், படிச்சு எல்லாரும் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியாவது அந்த மாதிரி பட்டவங்க இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் கவிதையை வந்து யாராவது படிக்கும் போது, ஓ அந்த காலத்துல இப்படி எல்லாம் ஆளுக இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம் அந்த வன்கொடுமைகளுக்கு வந்து அந்த ஆளுக உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு காலத்தை காட்டும் கண்ணாடியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
1: சரி.

0: இருக்காங்க அப்படின்னு ஒரு காலத்தை காட்டும் கண்ணாடியா அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
1: சரி, ஒரு எழுத்தாளருக்கு திட்டமிடுதல் அப்படிங்கறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க உங்களுடைய எழுத்துக்களை நீங்க எழுதணும்னு நினைக்கும் போது உங்ககிட்ட திட்டமிடுதல் இருக்குதா? நீங்க வந்து திட்டமிட்டபடிதான் எழுதுறீங்களா, இல்ல எனக்கு நான் தூங்கிட்டு இருக்கும் போது நான் டக்குன்னு எழுதுவேன் அந்த மாதிரி எழுதுறவீங்களா, இல்ல திட்டமிட்டு எழுதுற ஒரு எழுத்தாளரா நீங்க?
0: திட்டமிட்டு எழுதுற ஒரு எழுத்தாளர் இல்ல, ஆனா ஒரு விஷயத்தை எழுதணும்னு நினைச்சிருந்தா அந்த விஷயத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் திட்டமிடுவேன். நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், பஸ்ல போயிட்டு இருக்கும்போது மலைகள் கடத்தப்படுறத பாக்குறேன், இதை எழுதணும், எப்படி எழுதணும்லாம் திட்டமிட்டு நான் பிளான் பண்ணி எழுதுவேனே தவிர நான் வந்து இப்படிதான் எழுதணும் அப்படின்னு ஒரு ரூலை எனக்கு திட்டமிட்டு நான் எழுத மாட்டேன்.
1: நீங்க பேசும்போது போன வாரம் சொல்லியிருந்தீங்க நான் வந்து சங்க இலக்கியங்களும் படிப்பேன் நவீன இலக்கியங்களும் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்க சங்க இலக்கியங்களுக்கும் நவீன இலக்கியங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசத்தை பாக்குறீங்க?
0: சங்க இலக்கியங்கள் வந்து பொதுவா பெரும்பான்மையான இலக்கியங்கள் வந்து கடவுள்களை போற்றும் இலக்கியமா இருந்துச்சு. ஆண்டாள் எழுதியிருக்காங்கல்ல, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுவீர் அப்படி எல்லாம் எழுதியிருக்காங்கல்ல. ஆனா இந்த இலக்கியங்கள் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட், கடவுள் மறுப்ப சொல்லும். நான் சொல்லிருக்கேன் எல்லாமே சூர்யாவோட ஒரு கவிதை, அந்த மாதிரி கடவுள் மறுப்ப சொல்லும், எதிர்கால அந்த நம்பிக்கையை இருக்கணும்னு சொல்லும், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனசு சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு விஷயமா இப்ப உள்ள இலக்கியங்கள் வந்து மாறி இருக்கு. சங்க கால இலக்கியங்கள் வந்து தலைவன் தலைவி காதலை பத்தி சொல்லும், ஆனா இந்த இலக்கியம் வந்து தலைவன் தலைவி ஒரு ஊடலையும் சொல்லும் காதலையும் சொல்லும் எல்லாமே சொல்லும், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடியதா இந்த கால இலக்கியங்கள் இல்ல. ஆனா இந்த கால இலக்கியங்களுக்கெல்லாம் பேஸ் வந்து சங்க கால இலக்கியம்.
1: எழுத்தாளர்களுக்கு ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை பரிந்துரை பண்ணுங்களேன், உங்களுடைய அனுபவங்களை வச்சு சொல்லுங்க.
0: முதல் விஷயம் வந்து நீங்க வந்து புதுசா யோசிக்கணும், ஏற்கனவே எழுதி வச்சிருந்ததையோ இல்ல நீங்க யாருக்கனவே ஒரு ஆள் படைச்சு வச்சிருந்ததையோ அதை எடுத்து நம்ம எழுதணும், அவங்கள மாதிரி எழுதணும், இவங்கள மாதிரி எழுதணும்ங்கறத விட்டுட்டு நீங்க எதுல இருந்து வந்தீங்க, உங்களோட பேஸ் என்ன? நீங்க ஒருவேளை ஒரு பால் விக்கிறவங்களோட பொண்ணு இருந்தா நீங்க உங்களோட கவிதைய பால்ல இருந்து ஆரம்பிங்க, பால் பசுமாடு பசு தொழுவம் உங்களோட சிறுகதைய வந்து அந்த இடத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து பிரசன்ட் பண்ணக்கூடிய வழிய பாருங்க, அது உங்களுடைய தனித்துவமாகவும் உங்களுடைய அடையாளமாகவும் இருக்கும்னு நான் சொல்றேன். ரெண்டாவது இடம் வந்து நீங்க பார்த்து வந்து வெறும் பதிவுகளாக மட்டும் இல்லாம போனேன் அந்த இடத்துல எப்படி நடந்தது அப்படின்னு வெறும் பதிவுகளாக மட்டும் இல்லாம உங்களுடைய உணர்ச்சிகள், நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகளோட அந்த விஷயத்த நீங்க பதிவு பண்ண ஆரம்பிங்க. கடைசியானத வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க வந்து மத்தவங்கள பாக்காதீங்க. மத்தவங்க வந்து நாங்க வந்து படைப்பாளராக போறேன் எழுத்தாளராக போகிறேன்னு சொன்னாலே நீ என்ன பெருசா ஆக போற, நீ என்ன ஜெயகாந்தனா, நீ என்ன ஜெயமோகனா அப்படி எல்லாம் கேட்பாங்க. நீங்க அதை மத்தவங்க பேசுறத கவனிக்காம நீங்க நிறைய வாசிங்க எழுதுங்க, உங்களுக்கு அது உறுதுணையா இருக்கும். இதான் அந்த மூணு பாயிண்ட்.
1: கேட்ட உடனே அழகா மூணு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, அதுவும் நடைமுறையில இருக்கிற விஷயங்களை அழகா சொன்னீங்க. அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி வரக்கூடாது, அடுத்தவங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாது, இன்னொன்னு உங்களுடைய சொந்த உணர்வுகளை கொடுங்க. இந்த மூணு விஷயம் நம்ம நேயர்களுக்கு கட்டாயம் நல்ல விதமா புரிஞ்சிருக்கும் நம்பலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவா நேயர்களுடைய விருப்பமாக நிறைய நேயர்களுக்கு இப்ப தோணலாம், இவங்க இவ்வளவு பேசுறாங்க, இவ்வளவு அழகா சொல்றாங்களே, இவ்வளவு கவிதைகள் எடுத்துக்காட்டா காமிக்கிறாங்களே, இவங்களுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இந்நேரத்துக்கு நிறைய நேயர்களுக்கு வந்திருக்கலாம். உங்களுக்காக சஹானா அவங்க எழுதின கவிதைகள்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் உங்களுக்காக இப்ப வாசிப்பாங்க, வாசிங்க சஹானா.
0: ரியா என்கிற பூனை என்கிற சூரியன் என்கிற புத்தகத்துல நான் எழுதின மூணாவது தொகுப்புல இருந்து எனக்கு பிடிச்ச கவிதையை ஒன்னா வாசிக்கிறேன். புராதான பாதை. திருவிடை கோடு சடையப்பர் கோவிலுக்கு நடந்து போகும் வழியில் திருநாய்கள் குறைத்த வண்ணம் நிற்கின்றன. கோழிகள் கொக்கரக்கோ எனவும் மாடுகள் இம்மா எனவும் ஆடுகள் மே என்றும் காற்றில் மேயவிடும் சத்தங்கள் காதுகளை மொய்க்கின்றன. தென்னை ஓலை வீய்ந்த சிறு குடிலுக்குள் சந்தனம் குங்குமம் பூசிய பெரிய கல்லாக இருப்பது சொல்லமாடனாக இருக்கலாம். ஊதுவத்தி கமகமக்கும் செம்மன் உருவம் அம்மனாக இருக்கலாம். கால் துண்டு சுற்றப்பட்ட அரசமரம் பேச்சியாக இருக்கலாம். கட்டம் போட்டு பாண்டி விளையாடுகிறார்கள் பெண் பிள்ளைகள். சிறு மைதானத்தில் இருந்து கபடி கபடி சத்தமும் எழுகிறது. ஒரு வீட்டின் முற்றத்தில் தாய கட்டம் கண்ணில் பட்டது. ஓரமாக பல்லாங்குழி பலகையும் தென்பட்டது. மாங்காய்க்காக கல்லெறியும் குழந்தைகள், நாவல் பழத்தை பார்த்து பார்த்து எடுக்கும் பாப்பாக்கள், நல்ல மிளகு பொடி நெடி தாளித்த சுண்டல் கடலையோடு மூக்கை வருடுகிறது. கருவாடு சுடும் வாசனையும் வருகிறது. பனை ஓலை பாயில் காய்ந்து கொண்டிருக்கும் வடகமும் கூழ்வத்தலும் மோர்மிளகா ஆகும். பார்ப்பதற்கே அழகாக இருக்கின்றன. மலைப்பாம்பை போல் சலசலத்து ஓடுகிறது ஒரு ஓடை. பாதி தூரம் வந்தாச்சு. இப்போது

0: உளுந்தஞ்சோறும் இறைச்சிக்கறியும் மணக்கிறது. மஞ்சளும் குங்குமமும் கடகாம்பரம் பூவும் சூடிக்கொண்டு அழகு மகளிர் தண்ணீர் குடத்துடன் நடக்கிறார்கள். தாள லயத்துடன் வெற்றிலை இடிக்கிறார்கள் பாம்பட காது கிளவிகள். இப்போதைய சிதைவுகளைப் போல் பைக்கில் அடிபட்டு செத்து கிடைக்கிறது ஒரு பாம்பு. கோயிலுக்குள் நுழைந்ததும் சடையப்பரிடம் போனேன். கல் விளக்குகள் ஒளிர சடையப்பரின் கண்ணிலிருந்து ஆதி சுடர்கிறது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இவையெல்லாம் கைப்பிடித்திழுக்க மனமின்றி வீடு திரும்புகிறேன். நதிக்கரையில் இருந்து வரும் புராதன காற்று மனமெங்கும் வருடுகிறது.
1: இப்ப நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல சொல்லிருந்தீங்க, அதை நம்ம நிறைவு பகுதிக்கு கொண்டு வரலாம். என்ன சொல்லிருந்தீங்கன்னா, நீங்க வந்து பிஏ தமிழ் இலக்கியம் படிச்சதா சொன்னீங்க. அந்த தமிழ் இலக்கியம் படிப்பு வந்து உங்களுடைய எழுத்துக்கு எவ்வளவு உதவிகரமா இருந்தது?
0: தமிழ் இலக்கியம் படிச்சது வந்து என் எழுத்துக்கு வந்து ரொம்பவே உதவிகரமா இருந்தது. அதுல குறிப்பா தமிழக வரலாறும் பண்பாடும் ஆக்கா பெருமாள் எழுதின ஒரு புக்கு வந்து நான் படிச்சேன். அதுல வந்து கீழடி நாகரிகம் பத்தி அவ்வளவு அழகான ஒரு கற்பனை, அந்த காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க, நம்ம இந்த காலத்துல காரு இந்த பைக் வெஹிக்கிள் யூஸ் பண்றோம், அந்த காலத்துல மாட்டு வண்டி வெஹிக்கிள் பெரிய ராஜாக்கள் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு விசாலமான தெருவா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு சித்திர அமைப்பு, அந்தந்த காலத்துல ஒரு நகரம் எப்படி இருந்துச்சு, சித்திர அமைப்புல கண்ணுக்குள்ள கொண்டு வர மாதிரி அழகா தொகுத்திருப்பாங்க அந்த ஆக்கா பெருமாள் அவங்க. அதுல நான் படிச்சது இந்த இப்ப நான் ஒரு கவிதை வாசிச்சேன் இல்ல புராதன பாதை, அந்த கவிதை வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்டா என்னன்னா படிச்ச உடனே நான் வந்து இங்க போனேன்னா சடையப்பர் கோயில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மா நானும் போவோம். போகும்போது நடந்துதான் போவோம். அந்த ஏரியா வந்து ஒரு கிராம ஏரியா, கிராமப்புறம், ஒரு வில்லேஜ், ரூரல் வில்லேஜ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஏரியா. அங்க போனோம்னு அந்த ஏரியால உள்ள ஆட்சின்னு சொல்லுவோம், அதான் எங்களுடைய வழக்கு. ஆட்சிகளுக்கு காதுல பாம்படு பெருசா தொங்கும். பிள்ளைங்க எல்லாம் கபடி விளையாடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தட்டு போட்டு விளையாடுவாங்கல்ல, பாண்டி விளையாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. நாட்டு நாய்கள், இப்போ எல்லாம் இந்த வீட்லயுமே நாட்டு நாய்களை பார்க்க முடியறது இல்ல, எல்லாருமே ஜெர்மன் சப்பேட் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த நாட்டு நாய்கள் சொல்றது ராஜபாளையம் இல்ல, ஒரு தெருநாய் அந்த மாதிரி ஒரு வகை. நாட்டு நாய்கள் வந்து அந்த வீட்டுல வளர்க்கற அந்த இடத்துல உள்ள வீடுகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அவ அந்த அது கொலைக்கிற சத்தம், அப்படி அந்த ஓடையோட நம்ம அப்படி போறது, அந்த இயற்கை எழில ரசிக்கிறது, இதெல்லாம் வந்து அசல்ல ஒரு கீழடிக்கே எனக்கு அந்த நான் படிச்ச கீழடிக்கு நான் போனது இல்லையினால இந்த கீழடிக்கே கைப்பிடிச்சு இழுத்து கோட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒப்பிட்டு பாக்குறதுலயும் இப்ப உள்ள சிச்சுவேஷன் அப்ப உள்ள சிச்சுவேஷன் ஒப்பிட்டு பாக்குறதுல வந்து தமிழ்நாட்டுல தானே நம்ம இருக்கோம், ஒப்பிட்டு பாக்குறதுல வந்து தமிழ் இலக்கியம் படிப்பு வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்துச்சு.
1: ஒரு இளம் எழுத்தாளரை நம்ம இவ்வளவு நேரம் சந்திச்சு உரையாடினதுல மிக்க மகிழ்ச்சி.
0: எனக்கும் மகிழ்ச்சி.
1: இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய எழுத்துலக பயணத்தை பத்தியும் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. வருங்கால சந்ததியர்களுக்கு இது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும், உந்துதலாவும் இருக்கும் நம்புறோம். இதே போல உங்களுடைய எழுத்து பயணம் மேலும் தொடரணும், உங்களுடைய கவிதை படைப்புகள் வந்து கட்டுரையா மாறணும், கட்டுரைகள் சிறுகதையா வளரணும், உங்களுக்கு வானம் வசப்படட்டும் அப்படிங்கிற வாழ்த்துகள் கூறி விடைபெறலாம். நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி. இவ்வளவு அழகான கேள்விகளை இவ்வளவு நேரம் எனக்காக செலவழிச்சு நீங்க கேட்டதுக்கும் என்ன வாழ்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி.
2: இதுவரை தேனமது தொடரில் படைப்பாளர் டி வி சஹானா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: 9:15 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. பவனி வரும் குமரி நிலா நேர்களை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ளுங்கள். 2602240 மற்றொரு தொலைபேசி எண் 2907722 இணைப்பு எண்ணாக 04652. உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் 8903257039. நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் மலைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நான் கரண்டல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: சேரன் பாண்டியன் பாடல். காதல் கடிதம் தரைந்தே உனக்கு வந்ததா வந்ததாம் வசந்தம்
0: இப்படி பாடுனா அந்த கடிதம் எப்படி போகாம இருக்கும்? பாடல் கேட்கலாம் சார். நன்றி நன்றி நன்றி.

0: நேயர்களை இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 இருந்து பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் கலிகாவிலிருந்து பேசுறேன்.

0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: படம் வந்து மருந்து மாட்டி
0: ஆஹா,
1: பாடல் நாமும் ஏவாள் போல அந்த பாடல்,
0: மருதுபாண்டி படத்துல இருந்து ஆதாமும் ஏவாளும் போல உங்களுக்காக இதோ பண்பலைகள். நன்றி.

ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம்.

ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் அண்ட் கோ. தொடர்புக்கு 9487222715.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அதாவது நமது மறைந்த பாக்கியராஜ் அவர்கள் நினைவாக அவர் நடித்து சிறப்பித்த தாவணி கனவுகள் என்கிற படத்துல இருந்து செங்கமலம் திரிக்கிறது தங்கமத்தை நினைக்கிறது என்கிற பாடல் வேண்டும்.
0: அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின ஒரு சூப்பர் ஹிட் சாங், கேட்கலாமா?
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

0: விடுமுறை நிலா நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் இங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
0: பாச வணக்கங்கள் சொல்றது யாரு இங்கிருந்து?
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த ஆண்டனி குமரி பண்பலையோட ஒரு ஒன்றித்து இருக்கிறாரு. இந்த நேரம் நம்ம பண்பலை தான் ஓடும். சாட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா ஆண்டனிக்கு தாய் வீடுதான் சொல்ல முடியும்.
0: இதை விட பெரிய வார்த்தை என்ன இருக்கு?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: பாக்கியராஜே காலம் எழுதிட்டாரு, இறைவனிட சேர்ந்துட்டாரு, அவரோட ஞாபகமா திரையுலக ஜாம்பவான்களாம் மெல்லு வர முடியுமா திரையுலகத்துல? அது பெரிய கொஸ்டின் தான். அந்த வரிசையில பாக்கியராஜய நடித்த திரைப்படத்துல எஸ்பிபி வயசுலயும் ஜானகிம்மா வயசுலயும் இந்த கொண்ட சேவல் கோவில் நேரம் அத்தனை பேரை நீங்க டிவி தொலைக்காட்சியில பாத்தேன். டிவி அந்தந்த நடிகர்கள்லாம் நடிச்சாங்களா, அவ்வளவு தண்ணீர் மழை அழுதுட்டே இருந்தாங்க. அவருக்காக குமரி பண்பலை மூலமா அஞ்சலி கண்ணீர் மொழிகள் அஞ்சலி செலுத்தினேன். சரி, நன்றி சார். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் அடுத்ததா தன்னோட விருப்ப பாடலை கேட்கறதுக்காக காத்திருக்கும் நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? பேர் என்னமா சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம
1: நிகழ்ச்சியில?
0: அம்மாடி இதுதான் காதலா. இன்னைக்கு நேயர்கள்லாம் பாக்கியராஜோட பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பவனி வரும் குமரி நிலா. வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
1: அன்பு சகோதரிக்கு அன்பான இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும். யார் பேசுறீங்கம்மா?
1: பூங்காம்பரத்து சுக்லட்சுமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
1: உள்ள மலரும் படத்துல இருந்து நெய்மலக்கும் கத்திரிக்கா
0: கத்திரிக்கா.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேர்களை நமது குமரி பண்பலை 101 நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
4: வணக்கம், சரலூர் ஜெகன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில?
4: ஒருவர் வாழும் ஆலயம் படத்திலிருந்து மலையோரம் மயில் அந்த பாடல்.
3: மலையோரம் மயிலே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக இதோ பண்பலையில். நன்றி.
4: நன்றிம்மா.

0: பவனி வரும் குமரிநிலா நிகழ்ச்சியில் நிறைவான நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் குடியிருப்பு கலீல் ரஹ்மான்பா.
0: உற்சாகமான இரவு வணக்கம் உங்களுக்கும். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அம்மா, இன்னைக்கு நம்ம டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. அவருடைய ஞாபகத்தை பார்த்து அவருக்கு நினைவஞ்சலி இருக்கிற வகையில டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்தோது எழுதிய திருமகளே அப்படிங்கிற இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தில் நேரத்தை வந்துட்டு
0: நன்றி நன்றி நன்றி
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஸ்விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நம்மோடு சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஒரு அழகான பாடல்கள் தான். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல, பாவலர் வரதராஜன் அவங்களுடைய அழகான வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:06 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? எஸ்பிபி அவங்களுடைய குரலில் மண்ணிலிருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், இதுவும் அதே மாதிரியான ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படிங்கிற பாடல் தான் கேட்டி. எஸ்ராஸ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசேலையோட.

எஸ், 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அப்படின்னு எஸ் ரைட் தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல் காத்துட்ருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான் தளபதி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினச்சிருங்க. எஸ் இலையோட

11:19 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், தளபதி படத்திலிருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆத்தா உன் கோவிலிலே படத்திலிருந்து ஒத்தையடி பாதையில் அப்படிங்கிற பாடலாம் எடுத்து வச்சுருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவி படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம், இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் பாடின பாடல், கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலேயோட.

எஸ் 11:25 அதோ மேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு பாடல் காத்துட்ருக்கு, ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாடல் தான். இளையராஜா மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:31 ரொம்ப அழகான பாடலாம் உங்களுக்காக. சிட்டான் சிட்டான் குருவி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. புது நெல் புது நாத்து படத்துலேருந்து மனு மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் சிட்டான் சிட்டாங்குருவி பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதய கோவில் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், வானம் உயர்ந்த சோலையில் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரல்ல கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ், ரொம்ப அழகான பாடல். வான உயர்ந்த சோலையில் நீ நடந்த பாதையெல்லாம் ரொம்ப அழகான பாடலாம் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்தில் இருந்தால் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தான். பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாழி அவங்களுடைய அழகான வரிகளில் காத்துட்ருக்கேன். கேட்கலாம்னு நினைச்சிருங்க சேலையோட.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து சிந்து பைரவி பாடலிருந்து உங்களுக்கு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. சித்ரா அவங்களுடைய குரல்ல உயர்மத்து அவங்களுடைய அழகான வரிகளில் எஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் அப்படிங்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசேலையோட.

எஸ் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. எஸ் நம்மோட சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸிலும் நேர்கள் நம்மோடு நினைச்சிருந்தாங்க. அதோடு சேர்ந்து முகநூலில் நம்மோடு பாபு முள்ளக்காடு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனியன வணக்கம், முதல் பாடல் மண்ணில் என்ற இந்த பாடல் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஷஹீரா ரசூல், இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கங்க. தொடர்ந்து பாபு முள்ளக்காட்டிலேருந்து வெரி குட் நைட் அப்படின்னு இருக்காரு. குட் நைட் சார். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி, இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த முதல் பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து ஒழித்த மண்ணில் இந்த காதல் என்று, அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஒரு பெரிய கவிதையை அனுப்பியிருக்காங்க. வானலையில் வருகை வசந்தராகம் தருகை, வளம் தந்த பொதிகை, வளம் வந்த பாடல்கள், சுகம் தரும் தேடல்கள், மனசு மயங்கும் கீதங்கள், மறக்க இயலாத நாதங்கள்.

நண்பலை கட்டி வைத்த இன்ப அலை நன்றி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து குணசேகரன் இணையர வணக்கம் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவை மாவட்டத்திலேருந்து பண்ணியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் இணையர வணக்கம் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏழு கிணறுலேருந்து அபுதாஹேர் ஒரு பெரிய பூக்கள் அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான வணக்கம், நேயர்களுக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி என்ன சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபு ஸ்ரீதேவி ஸ்ரீ சாயுங் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனி இரவு வணக்கம் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாம்பழம் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனி அருமையான பாடல்கள், அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஒழித்த ஆகாயவின் நிலாவே, அப்புறம் சுந்தரி கண்ணாளர் செய்தி பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி சுந்தரி கண்ணாளர் செய்தி ரொம்பவே அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாடல்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் என்ன பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், எஸ் ரைட், உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் எடுத்து வச்சேன். அந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுறதுனால நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மெல்ல திறந்த கதவு படத்திலேருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படிங்கிற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருடைய குரலில் உங்களுக்காக அழகான பாடலாக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கு. கேட்டுணைஞ்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழு

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேர்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திற்காக நந்தபாலா எனும் பாடல் எம் எஸ் சுப்பலட்சுமி மற்றும் பேபிராதா அவர்கள் குரலில்

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அன்பு வடிவாக என்னும் பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள் குரலில்

0: நேரம் 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம். நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் பாடல் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.